0: Mama.
1: Cha-cha.
0: Papa.
1: Cha-cha.
0: Mama.
2: திருவருள் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் பி. சுசீலா.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவரிடம் ஆவணி மாதம் 19 நாள், 5 தேதி செப்டம்பர் மாதம் 2026 ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: பொறாமையினால் பாவம் வரும் என்பதை உணரும் அறிவுடையவர்கள் பொறாமையினால் அறமற்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 164, அதிகாரம் அழுக்காறாமை.
1: அழுக்காற்றி நல்லவை செய்யார் இழுக்காற்றில் ஏதம் படுவாக்கு அறிந்து.
0: பொறாமையினால் பாவம் வரும் என்பதை உணரும் அறிவுடையவர்கள் பொறாமையினால் அறமற்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 164, அதிகாரம் அழுக்காறாமை.

0: நேயர்களேனும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அறிவுரைகள் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 3 நாள் பயணமாக கோவா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். நகர்ப்புறங்களில் கூட்டுறவு அங்காடிகளில் மானிய விலையில் வெங்காய விற்பனை நாளை மறுநாள் முதல் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். தாவேக்கா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழம்பெரும் இசைக்கலைஞர் எஸ்ஆர் ஜானகிராமன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் தென்பட்ட முதலையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். ஈரானுக்கு நிதியுதவி செய்ததாக கூறி துருக்கியை சேர்ந்த வங்கி ஒன்றின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இன்று காலை 6:10 இணையதனம் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் விளம்பரம். 6:45 வள்ளுவர்களுக்கான தகவல்கள் கேட்கலாம். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ராஜமதிவாணன் அவர்கள். 7:00 கேட்கலாம் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கு என்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 கேட்கலாம் வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 விளம்பரம் இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 கேட்கலாம் சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 கேட்கலாம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில இன்றைய தலைப்பு நாகரீக உலகில் வீடுகளில் சமையலறை புறக்கணிக்கப்படுவது ஆரோக்கியமானதா, இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 இந்த எண்ணுக்கும் 256-1133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். முற்பகல் 11:02 இன்று டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் அன்னை தெரசா அவர்களுடைய பிறந்த தினம் ஆகையால் அவர்களை பற்றிய தகவல்கள் விளம்பரம். 11:30 கேட்கலாம் ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய வாராந்திர நிகழ்ச்சி. 12:02 கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் தோழிகள் இன்னைக்கு அன்றாட வேலைகளை குழந்தைகளை செய்வதற்கு பழக்கப்படுத்துவது எப்படி, இந்த தலைப்பில் தான் தோழிகள் பகிர்ந்துக்க போகிறீங்க உங்களுடைய கருத்துக்களை. 1:00 நலம்தான நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். 11:10 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் கேட்கலாம் வியாதிகளை விரட்டியடிக்கும் வெள்ளை பூண்டு பற்றிய தகவல்களை. 2:00 கேட்கலாம் குக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிக்கலாம். குக்கு நிகழ்ச்சிக்கு நேயர்கள் குறுஞ்செய்தி அல்லட்டா குரல் பதிவு மூலமாக உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். தொலைபேசி என்ன சொல்கிறேன், 9443360794 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்களுடைய பெயர், ஊருடைய பெயர் இதையும் சேர்த்து நீங்கள் அனுப்புங்க. 3:02 கேட்கலாம் திரை சார்ந்த கேள்விகள் திரை அறிவி நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:02 விளம்பரம் பொதிகை தும்பி. 5:02 விளம்பரம் முதியோர்களுக்கான நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. 6:10 கேட்கலாம் பக்தி மாலை பக்தி பாடல்களோடு விளம்பரம். 6:30 சேவை செய்திகள் கேட்கலாம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் விளம்பரம். 7:00 அறிவியல் தகவல்கள் விளம்பரம். 7:30 நம்மளுடைய நிலைப்பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க போகிறீங்க துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டித் தொடர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வர்ணனை விளம்பரம். அதே நேரங்களில் நம்மளுடைய வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 7:30

வலம்பெறும் ஆசை அஞ்சல் இரவு 8:05 கேட்கலாம். இளங்காற்று நிகழ்ச்சியில இன்னைக்கு வேலை வரும் வேலை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 9:00 வலம்பெறும் இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு சங்க இலக்கியத்தில் திருமண முறை பற்றிய தகவல்கள் உங்களுக்காக வலம்பெற காத்துட்டு இருக்கு. 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை தொலைபேசி வழியா கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒளிபரப்பில் இன்று வலம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் இணையதளம் நல்லவை கேட்க.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.
2: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சு திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையிலிருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குறட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள்.

0: இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலரப் பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கும் இன்னும் ஒரு இனிய காலை வணக்கம். புதிய நாள், புதிய விடியல், புதிய நம்பிக்கை. இந்த அழகான காலை பொழுதுல உங்களுடைய மனதிற்கும் மகிழ்ச்சியையும் வாழ்க்கைக்கு நம்பிக்கையும் தரக்கூடிய இனிய சிந்தனைகளோடு உங்களை வரவேற்கிறது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்முடைய நாள் முழுவதுமே நல்ல எண்ணங்களால் நிறைந்திருக்கட்டும். நம்மளுடைய மனதில் அமைதி எப்போதுமே மலரட்டும். நம்மளுடைய செயல்களில் அன்பும் நம்பிக்கையும் நிறைந்திருக்கட்டும். காலை எழுந்த உடனே இன்று நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லி பாருங்களேன். நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய நாளோட முதல் அடியை வந்து தீர்மானிக்குது. அதனால் கவலைகளை ஒதுக்கி வச்சுட்டு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும்.

நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு. சில நேரங்களில் நம்முடைய முயற்சிகள் தாமதமாக பலன் தரலாம். அதற்காக மனம் தளர வேண்டாம். நாம் செய்ய வேண்டியதை நேர்மையாக செய்வோம். மீதியை இறைவனிடம் விட்டு விடுவோம். சரியான நேரத்தில் சரியான வழியை இறைவன் காட்டுவாராம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டு வந்தாச்சு. நீங்கள் சிநேகிதி நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் அன்றாட வேலைகளை குழந்தைகளை செய்ய பழக்கப்படுத்துவது எப்படி, இதை பற்றி தான் தோழிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த வரக்கூடிய தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: கிடையாது, அரைச்சு குடுத்துட்டு தங்கச்சியை கிளப்பி அவங்க ரெண்டு பேரும் குளிச்சு ட்ரெஸ் பண்ணி அவளுக்கு தலை பின்னி இவளும் தானே பின்னிட்டு டிஃபன் எடுத்து வச்சு சைக்கிள் அப்போ 2 கிலோமீட்டர் ஸ்கூல்
3: எல்லாமே அவங்களே பாத்துக்குவாங்க.
2: பின்னால கேரியர்ல வச்சுட்டு அவளும் கிளம்பி போயிடுவா.
3: சூப்பர்.
2: அவளோட ஹெல்ப் இல்லைன்னா என்னால எங்களை கிளப்பவே முடியாது.
3: கண்டிப்பா
1: நன்றி. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. கரெக்ட் தான். இன்னும் சில வீட்டில் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த படுத்திருக்கக்கூடிய படிப்பை விரிப்பு அதெல்லாம் வந்து மடிச்சு வைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்படி மடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து அந்த துணிகள் இருந்தது அப்படின்னா அதையும் மடிச்சு வைக்கிறது சொல்லி கொடுக்கலாம்.
3: அதாவது அங்கங்க போடாம அதுக்குன்னு இருக்கிற இடத்துல கொண்டு போய் போடணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கலாம்.
1: அதே தான். ஒரு 10 வயசுக்கு மேலாம் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சமையல் வேலைகள்
3: எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, துவட்டின துண்ட வந்து அங்கங்க போட்டுவாங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லலாம்.
1: அதை வந்து ஒரே இடத்துல கொண்டு போய்
3: பெரியவங்க சரியா இருக்கும் போதுதான் அதை பார்த்து சின்ன குழந்தைங்களும் கத்துக்குவாங்கன்னு சொல்லலாம்.
1: அது நீங்க சொன்னது. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த சமையல் வேலைகளையும் கூட பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி வீட்டுல வந்து எளிய வேலைகளை ஒரு 10 வயசு
3: வேலையா தோசிட்டு கொடுத்தா அப்பாவுக்கு அப்படின்னாங்க. அதெல்லாம் கேக்குறப்ப சந்தோஷமா இருந்தாங்க.
1: அதுவும் வந்து பெற்றோர்கள் மேற்பார்வையில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம்
3: கூட இருக்கிறப்ப செஞ்சு சொல்லி பழக்கலாம். மாலையிலப்போ அது வந்து கண்டிப்பா ரிஸ்க் தான் நினைக்கிறேன்.
1: இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பேசுறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பாடல் எல்லாருக்காக இதோ வந்துட்டே இருக்கு. இவான் அவர்களுடைய இசையில, யுகபாரதி அவர்களுடைய வரிகள்ல, வி பிரசன்னா மற்றும் வந்தனா.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நேரம் சரியாக 12:56 நிமிடமாயாச்சு. இன்றைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. சூப்பரான ஒரு பாடல், விஜய் ஆண்டனி அவர்களுடைய, சேலன் அமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில், தீபக் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்து பாடின பாடல், சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்திலிருந்தும் கேட்டு வந்தாச்சு. அதாவது இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசணும் அப்படின்னா, அன்றாட வேலைகளை குழந்தைகள் செய்ய பழக்கப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது கேட்டோம். நம்ம
1: தோழிகள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு குழந்தைங்கள்லாம் எவ்வளோ அழகாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
0: நிச்சயமாக அதே தான். அதாவது அந்த குழந்தைகள் ஒரு வேலை செய்கிறது அப்படிங்கிறது அதை வேலை வாங்குறது அப்படின்னு கிடையாது, அவங்களுடைய மனதில் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வீட்டிலருந்தே வளர்க்குறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயம்.
1: அவங்களாலையும் முடியும், நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவங்களுக்கு விதைக்கிறோம்.
0: அதே தான். அதனால் உங்கள் வீட்டு குழந்தைகளையும் சின்ன சின்ன வேலைகளை வந்து செய்ய கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி நிறைவான பாடலும் இதோ வந்துகிட்டே இருக்கு. இமான் அவர்களுடைய இசையில வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும். இவ்வளவு நேரம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில அவங்க கூட பேசியிருந்தது நான் உங்க அன்பு தோழி ஐஷு வினோ மற்றும்
1: நான் உங்கள் பிரியமான பிரேமி. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசை இனிய நண்பன் ஆகாஷ்வாணி நிலைப்பண்ணலை 107.6 நிலா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான நண்பர்கள் வணக்கம். நேரம் சரியா 1:01 ஆகிட்டு இருக்க நேர்கள் கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி
2: நலம் தானா. நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.
4: ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றோம், இல்லை வேற ஏதோ வேலையை செஞ்சுட்டே சாப்பிட்றப்ப என்ன ஆகுனா அந்த லெப்டின் ஹார்மோன் சிக்னல் கொடுக்கறத நம்ம பிரெயினால் அதை யோசிக்கவே முடியாது. அதை வந்து அதுக்கு தெரியாது இப்படி ஒரு சிக்னல் கொடுத்துட்டே இருக்குதுன்றது அது மறந்துடும். அப்போ என்ன பண்ணுவோன்னா அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்ருவோம். அப்படி நிறைய நேரம் நடந்திருக்கு, அப்படி தான் நான் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன், எனக்கு முடியவே இல்லை, நடக்கவே முடியல அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெப்டின் ஹார்மோன் உங்களுக்கு சிக்னல் கொடுத்ததை

உங்கள் பிரெயின் வந்து அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்றது ரொம்ப கவலையான விஷயம். அதனால் ஃபோன் பார்க்காதீங்க, சாப்பிட்றப்போ பேசாதீங்க, நல்லா சவைச்சு மென்று சாப்பிடுங்க. அப்போ வந்து நம்மளுடைய உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், லாங்கிவிட்டி அதிகமாக இருக்கும், நிறைய நாள் நம்மளால் உயிர் வாழ முடியும். ஸோ நீ வீட்டிலே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நல்ல சாப்பாடு, ஆனால் நிறைய சாப்பிட்லாம் அப்படின்றது கிடையாது. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ஒரு தட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ இவ்வளோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயமான ஒன்று. என்னெல்லாம் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தட்டு எடுத்துட்டோம்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், ரைஸ் எடுத்துக்குவோம் நிறையா. அதே இது நார்த் இந்தியா வடக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா சப்பாத்தி எடுத்துக்குவாங்க. வேணுன்னா சிறுதானியம் எடுத்துக்கலாம், அவல் எடுத்துக்கலாம், உப்மா எடுத்துக்கலாம், அரிசி வகைகளில் என்ன பண்ணியிருந்தாலும் அதை ஒரு மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக பயிரோ பருப்போ, அதாவது புரோத சத்துக்காக, இவங்கெல்லாம் புரோத சத்துக்காக பயிரோ பருப்போ, பன்னீர் வச்சுக்கலாம், தயிர் வச்சுக்கலாம், முட்டை வச்சுக்கலாம், மீன் வச்சுக்கலாம், சோயாபீன்ஸ், இதெல்லாம் புரோத சத்துக்காக நம்ம வச்சுக்கிறது. ஒரு பிளேட் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ரைஸ் இருக்கணும், அது மேலே பருப்பு வச்சு சாப்பிடணும். பருப்போ பயிரோ அப்படின்னா தான் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்கும். குழம்புத்தி சாப்பிட்றோனாலே அது தாளசம் பண்ணிப்போம்ல, அப்போ கொழுப்பும் தேவையான கொழுப்பும் அதிலே வந்து வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கணும். குக் பண்ணி இருக்கலாம் அந்த வெஜிடபிள், இல்லை அப்படின்னா அதை வந்து சாலட் மாதிரி வெறுமே அப்படின்னு நம்ம

0: அப்படின்னா அதை வந்து சாலட் மாதிரி வெறுமே அப்படின்னு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றி சாப்பிட்றப்போ, லெமன் வந்து கொஞ்சம் நம்ம பிழிஞ்சு ஸ்குவீஸ் பண்ணிட்டு சாப்பிட்றப்போ என்ன ஆகும்னா, அந்த புரத சத்தோ என்ன சத்து வந்து உரியிறது வந்து அதிகமாக இருக்கும், நம்மளோட உடலில் வந்து அப்சர்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். பருவகால பழங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் அந்தந்த காலத்துக்கு நீங்கள் எடுக்கணும். வேற எங்கேயோ இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிற பழங்கள் வந்து முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக அது நிறைய ப்ராசஸ் பண்ணி வரனால தான் கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்குது இல்ல. சோ அதனால முடிஞ்ச அளவு நம்ம பருவகால பழங்களை நீங்க எடுத்துக்கோங்க. தண்ணி குடிங்க. ஒரு சாப்பிட்றீங்க அப்படின்னா பக்கத்துல தண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே குடிக்கலாம். தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு கொஞ்சம் ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குது, அதுவும் கார்பனேட்டட் ஜூஸ் தான், சோடா மாதிரி தான் குடிப்பாங்க. நிறைய ஹெவியா சாப்பிட்டுட்டு கார்பனேட்டட் ட்ரிங்க் குடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சாப்பிடுவாங்க. டீ குடிப்பாங்க, காஃபி குடிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு தண்ணி மட்டுமே நம்ம குடிக்கணும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.

மனதை வருடும் இனிமையான காவிய கானங்களை கேட்க காத்திருக்கும் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலியின் எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் சரி 1:06 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவலுடன் இனிமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினு. நேர்களே, இன்றைக்கி நலம் தான நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வகையான உணவாக இருந்தாலும் சரி அதில் சில பொருட்கள் கட்டாயமாக இடம் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்படி இடம் பிடிக்கக்கூடிய இரண்டு உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது, சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்காயம், ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்பூண்டு, இந்த ரெண்டுமே வந்து பொதுவாக எல்லா சமையல்லையுமே வந்து இடம் பிடிச்சிருக்கும். அதுவும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயமும் பூண்டும் இல்லாத சமையலே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த இரண்டுமே சமையலின் சுவையை இன்னும் கூட்டி வர்றது மட்டுமல்லாமல் உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளையும் வாரி வழங்குது. நம்ம இரத்தத்தை சுத்திகரிப்பது தொடங்கி இதய நோய்களை தடுத்து புற்றுநோயின் அபாயத்தை குறைப்பது வரைக்கும் பல வியாதிகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா பூண்டு இருக்கு. அதனால இன்னைக்கு வியாதிகளை விரட்டி அடிக்கக்கூடிய பூண்டுடைய ஆச்சரியமான மருத்துவ நன்மைகள் பத்தி தான் நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. கூடவே இன்னைக்கு நிகழ்ச்சி முழுவதும் TM சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துகிட்டே இருக்கு. நிகழ்ச்சியின முதல் பாடல் இதோ கேட்டுவாங்க. MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில TM சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் அன்பை வா திரைப்படத்திலிருந்து இதோ.

நேரம் சரியா ஒரு மணி 13 நிமிடம் ஆகிட்டுருக்கு. நேர்கள் நலம் தான் நிகழ்ச்சியோட தான் நினச்சிருக்கீங்க. இன்றைக்கு வியாதிகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஆல்ரவுண்டரான பூண்டு பற்றி நிறைய விஷயங்கள், விளைப்பூண்டு பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கொழுப்பை வந்து குறைப்பது, இயற்கை முறையில் ரத்தத்தை சுத்திகரிப்பானாகவும் கூட இது வந்து செயல்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்பூண்டில் வந்து ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் இருக்கிறதுனால இது நல்லிய நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை வாரி வழங்குது. கூடவே வந்து ஆன்டி பயோட்டிக்காவும் வெள்ளைப்பூண்டு வந்து செயல்படுது. இதோடைய ஆரோக்கிய பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அடிக்கிட்டே போகலாம். என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை சமசீராக வைக்கிறதுக்கு பூண்டு வந்து உதவுது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றாட உணவில் எப்போவுமே வந்து பூண்டு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சிலருக்கு வந்து உடலில் வந்து சத்து குறைபாட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலும்புகள்லாம் வந்து வலுவிழந்து இருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து சின்ன வயதாக தான் இருப்பாங்க, ஆனால் எலும்பு தேய்மானம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு, அதாவது குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு, வெள்ளைப்பூண்டு உணவுகளில் அதிகப்படியாக சேர்த்து சாப்பிட்றதுனால உடலுக்கு

நல்ல வலுவும் வந்து கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வீட்டில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் ஷீலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் நீக்கி நலம்தானா நிகழ்ச்சி முழுவதும் காத்துக்கிட்டே இருக்க உங்களுக்காக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய சில கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் ஷீலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதோ வந்துகிட்டே இருக்க கேட்டுவாங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: என்றும் உங்கள் இசைநம்பன் ஆகாஷ்வாணி நிலைப்பண்ணி 102.6 காலத்தை வென்ற காவிய கானங்களோட நலம்தானா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சமையல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி

களை விரட்டி அடிக்கக்கூடிய வெள்ளை பூண்டோடைய நிறையவே நன்மைகள் பத்தி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நம்ம உடல்ல எப்போதுமே வந்து நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறைவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா? அது கேள்விப்பட்டிருப்போம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களுடைய செயல்பாட்டுக்கு கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லைங்களா, அதை தயாரிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கல்லீரலில் தான் வந்து அது வந்து தயாராகுது. நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து கொலஸ்ட்ரால் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். கொலஸ்ட்ரால்ல நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு ரெண்டு வகைகள் உண்டு. பூண்டை உணவில் சேர்க்கறதுனால கெட்ட கொழுப்பை குறைப்பதன் மூலமாக நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால் நல்ல கொழுப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து கெட்ட கொழுப்பை குறைக்கணும், அதுக்கு வெள்ளைப்பூண்டை வந்து உணவில் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்பூண்டு வந்து புற்றுநோயை வந்து எதிர்க்கக்கூடிய பண்பும் வந்து அதில் இருக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமாகவும் கருதப்படுதுங்க. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் வெள்ளைப்பூண்டில் இருக்குது. இன்னும் கூட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்க எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வாலி அவர்களின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்களின் இது பாடின பாடல் இதோ எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

0: மனதில் மயக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: வியாதிகளை விரட்டி அடிக்கக்கூடிய வெள்ளை பூண்டோடைய நன்மைகள் பத்தி தான் இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நேரம் சரி 1:24 ஆகிட்டு இருக்கு. உணவுகளாக இருக்கட்டும், இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கட்டும், பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய் வளர்ச்சியுடைய அபாயத்தை குறைக்கிறதுலையும் கூட பூண்டுடைய பங்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்பூனில் மூளை செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கான பண்புகளும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மன அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை வலுப்படுத்தி செல்களை வேகமாக அழித்து போய்விடாமல் பாதுகாப்புதிலையும் வெள்ளைப்பூண்டு வந்து ரொம்பவே பங்கு தருது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஞாபக மறதி இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாபக மறதி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஞாபக சக்தி அழியாமல் இருக்கணும் அப்படின்னா வெள்ளை பூண்டை அதிகமாக உணவில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த வயதானவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நினைவாற்றல் வந்து மேம்படுத்த பூண்டை வந்து அவங்க உணவில் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைஞ்சிது அப்படின்னா நம்ம உடலில் ஏதாவது நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து எப்போவுமே வந்து ஒரே லெவலில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் கூட பூண்டை நம்ம உணவில் வந்து அன்றாடம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல். இன்றைக்கு நிகழ்ச்சி முழுவதுமே வந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷில் அவர்கள் இணைந்து பாடின பாடல் கேட்டுட்ருக்கிறோம். அந்த வகையில் அந்த வரிசையில் அடுத்ததான் என்ன பாடல் அப்படின்னா, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வாலி அவர்களின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷில் அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாடும் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 காலத்தை வென்ற காவிய கானங்களோட இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சியில வெள்ளை பூண்டுடைய அற்புத நன்மைகள் பத்தி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. வெள்ளை பூண்டில் அல்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்டீரியாக்களையும் தொற்றுகளையும் கொல்ல வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய கலவைகள் அதிகமாக இருக்குதான். இதனால் நோய் தொற்றுகளோ இல்லை நோய்களால் பாதிக்கக்கூடியவர்களுக்கும் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூண்டில் அல்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலவை இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் தொற்று நோய்களுக்கு எதிராக போராடுறதுக்கும் இது உதவுது. குறிப்பாக விட்டமின் B1, B2, B3, B6, விட்டமின் சி, போலிட் அமிலம், கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் தாதுகளும் இதில் அதிகமாக அடங்கியிருக்கு. பூண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரண சக்தி இருக்குங்களா, செரிமான மண்டலம் வந்து சீராக இயங்குறதுக்கும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் செரிமான கோளாறுகள்லாம் இருந்தது அப்படின்னா அதுவும் கூட விலகுமா. உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கும் கூட பூண்டுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே முதன்மையானது. இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்னும் தொடர்ந்து கூட பூண்டுடைய நன்மைகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வாங்க. டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்களுடைய குரலில், கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து நேரம் சரியாக 1:33 இதோ.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் சரியாக ஒரு மணி 37 நிமிடமாகிட்டு இருக்கேன். நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு வெள்ளைப்பூண்டின் அற்புத நன்மைகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வியாதிகளை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை வெள்ளைப்பூண்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத விளக்கு நின்ற பெண்களுக்கு உடல்ல ரத்த குறைபாடு அதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அனிமியா பிரச்சனை, அதாவது ரத்த சோகை பிரச்சனைலாம் வரும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூண்டு அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பூண்டு கஞ்சி வச்சு சாப்பிடலாம். பூண்டு, வெந்தயம், உளுந்து இந்த மூன்றையும் அரைத்து தூள் செஞ்சு பசும்பால் விட்டு வேக வச்சு பனங்கற்கண்டை சேர்த்தோ, இல்லை வந்து நார்மலாகவே வந்து பனங்கற்கண்டை சேர்க்காமையோ கூட வந்து கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து அது சீக்கிரமே சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் நெஞ்சு சளி அதிகமாகிட்டு அப்படின்னா ஒரு 5 பல் பூண்டு எடுத்து தோல் சீவிட்டு ஒரு 100 மில்லி பசும்பாலில் சேர்த்து வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதை நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா அதை நல்லா கடைஞ்சி கூடவே வந்து பனங்கற்கண்டோ இல்லை அந்த பாலையோ மட்டுமே பூண்டையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சு சளியும் கூட கட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துகிட்டே இருக்க எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில, புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதய கணி திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்திருங்க.

நேரம் சரி 1:43 ஆகிட்டுருக்கு. இதயக்கனி திரைப்படத்தில் சூப்பரான பாடல் கேட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் கேட்டுட்ருக்கீங்க. கூடவே வெள்ளை பூண்டுடைய அற்புத நன்மைகளையும் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. மேற்கத்திய மருத்துவத்துடைய தந்தை அப்படின்னு அழைக்கக்கூடிய கிரேக்க மருத்துவரான ஹிப்போக்ரட்டஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு நோய்களுக்கு பூண்டை வந்து பரிந்துரை செஞ்சுறாரு அப்படின்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரேக்க மருத்துவம் தொடங்கி சீன மருத்துவம், நம்மளுடைய சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலுமே வந்து பூண்டு

0: முக்கிய மருந்து பொருளாகவும் பயன்படுத்தப்படுதுங்க. ஊட்டச்சத்துக்கள் வந்து இதில் அதிகமாக இருக்குது, கேலரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாகவும் இருக்குது. பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது, அது மட்டும் இல்லாமல் சளியை விரட்டுது, இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ளே வைக்குது, ஊளச்சதையை வந்து வெள்ளப்போடு கரைக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தை குறைத்து வெள்ளைப்பூண்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருந்தாகவும் கூட பயன்படுதான். அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்பூண்டை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, சில பச்சையாலாம் சாப்பிடுவாங்க, அப்படி பச்சையாலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்பூண்டை வேக வச்சு சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாங்க. தினமும் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து அதை வந்து வேக வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து செரிமான பிரச்சனைகள், வாயு தொல்லை, இது எல்லாமே வந்து நீங்கும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்காகவும் பாடல் இதை வந்துட்டு இருக்க, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் ஸ்ரீலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து எல்லாருக்காகவும் வந்துகிட்டே இருக்க. பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து பாடலும் வந்துட்டே இருக்க. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் சரி 1:49 ஆகிட்டிருக்கேன். லந்தனா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வியாதிகளை விரட்டி அடிக்கக்கூடிய வெள்ளை பூண்டுடைய அற்புத நன்மைகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. பொதுவாக பூண்டு அப்படிங்கிறது உடல் உழைப்பு அதிகமுள்ளவங்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது அயற்சியை வந்து போகுது, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும்போது தேவையான சத்துக்களை வந்து இது தருது அப்படின்னு சொல்லலாம். பண்டைய கிரேக்க காலத்துலலாம் வந்து ஒலிம்பிக் வீரர்களுக்கு பூண்டை வந்து உணவுகளை வந்து அதிகமாக சேர்த்து கொடுத்துருக்காங்க. உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளை அகற்றி எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துதாங்க. பொதுவாக வயிறு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஒரு பேச்சு வழக்கெலாம் உண்டு இல்லைங்களா? அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தான உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம மூளையுடைய செயல்திறன் அப்படிங்கிறத நல்லா சீராக இயங்கும். அப்படினால இந்த சர்க்கரை நோய், இதய பிரச்சனை, இப்படி பலதரப்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமையுடைய ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விலை பூண்ட உணவுல எப்போவுமே சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துருங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வாலி அவர்களின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்களின் இந்த பாடின பாடல் வந்துகிட்டு இருக்கு. நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் இருந்து கேட்டுவாங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் சரியாக 1:54 நிமிடமாகிட்ருக்கு. நலம்தான நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சுங்க. இன்றைக்கு நலம்தான நிகழ்ச்சியில் வியாதிகளை விரட்டி அடிக்கக்கூடிய வெள்ளை பூண்டு பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு செஞ்சுக்கிட்டீங்க. இரவு தூங்க செல்கிறதுக்கு முன்னாடி சூடான பானில் 2 பல்லு வந்து வெள்ளைப்பூண்டை சேர்த்து அதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு அதை விட நலம் சேர்க்கக்கூடிய விஷயம் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லது கிட்டுகளுடைய அனுபவ சாட்சியாக வாழ்ந்து மறைந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களே வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 5 பூண்டு பற்களை எடுத்து தோல் நீக்கி அதை வந்து 200 மில்லி லிட்டர் பாலில் வந்து வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை கடைஞ்சி நம்ம சாப்பிடும்போது மார்பு சளி மூச்சு அடைப்பு இதெல்லாமே சரியாகும். பூண்டு வந்து சேர்த்து சாப்பிட்றத வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா. அதனால் வந்து உடல் எப்போவுமே வலிமையாலாம் இருந்துச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். என்ன தான் வந்து நல்ல விஷயமாக இருந்தாலும் சில விஷயங்கள் அளவுக்கு மீறினா வந்து அமிர்தமும் கூட நஞ்சு தான். அது பூண்டுக்கும் பொருந்துங்க. ஒரே ஒரு பல் பூண்டு வந்து இத்தனை நன்மைகள் தந்தாலும் கூட சிலருக்கு வந்து பச்சையாக பூண்டு சாப்பிட்றது வந்து அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும். சிலருக்கு வந்து உடலில் வந்து கொப்பளங்கள் இந்த மாதிரியும் வரலாம், இல்லை தலைவலிகள் ஏற்படலாம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பூண்டை எப்போவுமே வேக வைத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்படி உடலுக்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடிய பூண்டை அருமருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. வியாதிகளை விரட்டி அடிக்கக்கூடிய வெள்ளை பூண்டை அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிதை நிறைவேறுகிறது இன்றைய நலம்தானா நிகழ்ச்சி. இவ்வளோ நேரம் நலம்தானா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருந்தேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவேணு. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலும் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய சில பாலி அவர்களின் வரிகளில் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்தில் இருந்து வந்துகிட்டே இருக்கு. மீண்டும் 3:02 திரையரவி நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன் நேர்களே.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:01. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல கேட்டு மகிழ 9443360794 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டு மகிழுங்க. நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உடையாமொழியிலிருந்து பத்மா அருள்ராஜ் தாயின் மணிக்கோடி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:07 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டுறாங்க குறும்பலா பேரி, சந்திரகலா, சந்தோஷ், கார்த்திகேயன், ரட்சகன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாடல விரும்பி கேட்டுக்கிறாங்க. சிவகாமிபுரம் சக்தி தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:19 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்காங்க ஆரியங்காவூர், லட்சுமி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார். காதலுக்கு மரியாதை திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:25 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாளையம் கோட்டையிலிருந்து பிரணவி ரக்ஷா, மாசிலா மணி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இரண்டு மணி 30 நிமிடத்தில் நீங்க இணைந்து இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. முன்னீர் பள்ளம் பேபி பொண்ணுமணி திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாம கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தெரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: இரண்டு மணி 36 நிமிடத்துல நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு, நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து வினீத் பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.5.

0: பாரு.
1: இரண்டு மணி 48 நிமிடத்துல நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கும் நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. தருவையில இருந்து சபரி மொழி திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:53 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்காங்க உடையாமொழி பால் தினகரன் சேவல் திரைப்படத்திலேருந்து பாட்டில் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாட்டில் நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இன்னைக்கு குக்கு நிகழ்ச்சியில மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி. இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜாளி கழுகுகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக தெரிவித்துள்ளது. கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு முதல் ஆட்டங்களில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இன்பமான வேலையில இசை ரசிக்க காத்திருக்கும் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 நிலா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நேரம் சரியா 3:03 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்க இருக்கீங்க, உங்கள் சபைக்கு விருந்தளிக்கும் விதமா வித்தியாசமான திரைப்பதிர்களையும் அட்டகாசமான பாடல்களையும் அளித்தரும் நிகழ்ச்சி இது திரையருவி. துன்பம் துயரம் இது எல்லாமே பொதுவானது தாங்க, ஆனால் அதை கையாளக்கூடிய விதம் அப்படிங்கிறது தான் வெவ்வேறாக இருக்கும். சிலர் தடுமாறி சோர்ந்து முயலாமல் அங்கேயே முடங்கிடுவாங்க, சிலர் விடாமல் போராடி சாதிச்சு தடம் பிடிப்பாங்க. அதனால் எப்போவுமே தன்னம்பிக்கையோடு முயன்று பாருங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தெரியுற நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் தான் உங்கள் தோழி ஐஷுவினோ. இன்னைக்கு திரையரவு நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பாடல் வரிகள் நிறைய கொண்டு வந்திருக்கேன். அந்த பாடல் வரிகளை ப்ளே பண்ண போகிறேன். அது என்ன பாடல் என்ன திரைப்படம் அப்படிங்கிறது தான் நேர்கள் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்ம திரையரவு நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படின்னா, சிற்பி அவர்களுடைய மியூசிக்கில் வந்த பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறீங்க. விளையாட நாங்கள் ரெடியாக இருக்கோம் மேடம், அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னு பழைய நேர்களுக்கு தெரியும், புது நேர்கள் கேட்பீங்க இல்லைங்களா, சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. 0462256113 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 0462256113 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி கூட நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா. இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல் நேர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து நம்ம நேர்கள்கிட்ட பேசலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் இதோ வந்துட்டே இருக்க, சிற்பி அவர்களுடைய இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா அவர்கள் இணைந்து பாடின பாடல். உன்னிணைத்த திரைப்படத்தில் இருந்த பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினச்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நேரம் சரியாக 3:11 ஆகிட்டு இருக்க நேர் ஹெல்த் தெரியுறவு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு தெரியுறவு நிகழ்ச்சியில் நிறைய பாடல் வரிகளை கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது என்ன பாடல் அப்படிங்கிற அந்த பாடலுடைய முதல் வரியும் அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறது தான் நேர்கள் கண்டுபிடிக்க இருக்காங்க. முதல் நேர் யார் இருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் கல்லடியாகுறிச்சிலேருந்து செல்லப்பா.
0: கல்லடியாகுறிச்சிலேருந்து செல்லப்பா?
1: ஆமாம்.
0: ஓகே சார், பாடல் கண்டுபிடிக்க ரெடியாக இருக்கீங்களா?
1: ரெடியாகுமா.
0: ஓகே, பாடல் கேளுங்க.
1: ஆ,

0: சொல்லப்பா சார், கண்டுபிடிச்சிங்களா? என்ன திரைப்படம்? வானத்தை போல. கரெக்டா சொல்லிட்டீங்க. தெரியுமா அந்த பாடல்? சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. செல்லப்பா சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. வானத்தை போல திரைப்படத்தில் இடம்பெற்ற மைனாவே மைனாவே இது என்ன மாயம் அப்படிங்கிற பாடல் தான் சரியான பதில். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. நல்லா இருக்கேன் சார். ஆனால் நீங்கள் இப்போ அதில் பேர் சொன்னது ஊர் பேர் சொன்னது சரியாக கேட்கல. ஏதோ இறைச்சலாக இருக்கு. முருகன் சார். ஓகே சார், முருகன் சார் பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கு.
0: அப்பா ஓகே, நான் இப்ப ப்ளே பண்றேன், கேளுங்க.

0: கேட்டிங்களா சார்?
1: புது பாடல்
0: கொஞ்சம் புதுசுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் புது பாடல் தான். ஆனால் கண்டுபிடிக்கலாம்.
1: நடிகர் யார்?
0: நடிகர்கள் வந்து இதை வந்து யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு
1: கேட்டிங்கன்னா
0: ஆரி நடிச்சிருப்பாங்க.
1: ஆரியாவா?
0: ஆரி ஆரி
1: ஆரியா?
0: ம்,
1: தெரியல மேடம்.
0: ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி சார், நன்றி. இந்த என்ன பாடல் அப்படிங்கிறத நேர்கள் கண்டுபிடிக்கட்டும். இப்போ நிகழ்ச்சியில் நம்மளும் ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். சிற்பி மியூசிக்கில் தான் பாடல் கேட்க போகிறோம். பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. மனோ மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் மேட்டுக்குடி திரைப்படத்தில் இருந்த சிற்பி அவர்களுடைய இசையில் இது.

0: இசை இனிய முகவரி ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.2 நேர்கள் திரையரவு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. திரையரவு நிகழ்ச்சியில் பாடல் வரிகளை கொடுத்து அது என்ன பாடல் அப்படிங்கிற முதல் வரியும் அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறது தான் நேர்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. பாடலுக்கு முன்னாடி வந்து ஒரு பாடல் கொடுத்துருந்தேன், அது என்ன பாடல் அப்படிங்கிறத நேர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் புஷ்பம் சாப்பிட்றேன்.
0: புஷ்பமா, நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா.
0: ஓகே, பாடல் கொடுத்துருந்தேன், அது என்ன பாடல் கண்டுபிடிச்சிங்களா?
1: அது நெடுஞ்சாலை படம்.
0: ஆ,
1: இந்த தாமரவரணி நீந்தி வந்து அந்த பாட்டு.
0: சூப்பர் சூப்பர், எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஓகே, நன்றி நன்றி, கரெக்டாக சொல்லிட்டீங்க, அதே தான். நெடுஞ்சாலை திரைப்படத்தில் இடம்பெற்ற தாமிரபரணியில் நீந்தி வந்தேன் அப்படிங்கிற பாடல் சரியாக சொல்லியிருக்காங்க புஷ்பம் அவங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அடுத்த நேர் யார் இங்கிறது பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் தென்காசி மாவட்டம் பூலாமத்துல இருந்து முத்து பேசுறேன்.
0: முத்து சார்,
2: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
0: ஓகே, பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
2: ஆ,
0: கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: சரியா தெரியலையே, நல்லா கேட்ட பாட்டு மாதிரி தான் இருக்கு, ஆனா தெரியல.
0: தெரியலையா? இன்னொருக்க வந்து ப்ளே பண்ணவா?
1: அண்ணா ரொட்டி போடுங்க.

0: தெரியலையா தெரியலையான்னு வர மாதிரி இருக்கும் பாட்டு, ஆனா சரியா தெரியலையே.
1: சரியா தெரியலையே. ஓகே சார், ஓகே. அடுத்த
0: தெரிஞ்ச பாட்டு தான்,
1: தெரிஞ்ச பாட்டு தான், ஆனா வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே, அடுத்த நீட்டை கேட்டுருவோம்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி சார், நன்றி. அது என்ன பாடல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கட்டும், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலையும் பாடல் கேட்டு வந்துடலாம். சிற்பி அவர்களுடைய மியூசிக்கில் பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில் தான் பாடல் கேட்க போகிறோம். உனிமேனன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் கோகுலம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்க. நேரம் சரியாக 3:22 நிமிடத்தில் கேட்டுவாங்க.

0: சிற்பி இசையில் சூப்பரான பாடல் கோகுலம் திரைப்படத்திலேருந்து கேட்டு வந்தாச்சு. நேரம் சரி 3:27 ஆகிட்டுருக்கேன். நேர்கள் திரையர்வி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. திரையர்வி நிகழ்ச்சியில் ஏற்கனவே ஒரு பாடல் வரிய ப்ளே பண்ணி அது என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். அது யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: திண்டுக்கலந்து சுந்தர் மேடம்.
0: சுந்தர் சார், பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி
0: சார். காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே அப்படிங்கிற பாடல். சரியா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த நேரத்தை பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: பாவூர் திரும்பகம் சிவகாமிபுரம் எஸ்எம் செல்லத்துறை.
0: செல்லத்துறை சார், அப்படியே எஃப்எம் சவுண்டை குறைச்சிருங்க.
2: ரேடியோவே படிக்கலாமா?
0: இல்லை, நான் பேசுறது எனக்கு எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு.
2: தெரியல, ரேடியோவே போடலையா?
0: ரேடியோ போடலையா? சரி, உங்களுக்கான பாடல் ப்ளே பண்ணவா?
2: ஆ போடுங்க.

0: இந்த பாட்டு எனக்கு தெரியலம்மா, பழைய பாட்டு மட்டும்தான் தெரியும்.
1: பழைய பாடல்னா 80 அந்த மாதிரி சொல்றீங்களா, 60-70 அப்படி சொல்றீங்களா?
0: 60-70 உள்ள பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம்.
1: கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, ஓகே சார், நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். உங்க பேர் மட்டும் சொல்லிருங்க. இருக்கும்
0: சிவகாமிபுரம் எஸ்எம் செல்லத்துறை.
1: செல்லத்துறை சார், ஓகே சார், நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
0: நன்றிம்மா, நன்றிம்மா,
1: நன்றி. அடுத்த நேர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு யார் பேசுறாங்கன்னு கேட்டுருவோம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மகாலட்சுமி?
2: நல்லா இருக்கேன்.
1: சாப்பிட்டாச்சா?
2: அதேதான்,
1: சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் மகாலட்சுமி, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. சிந்தன தீப்பு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் அடியாத்தி அப்படின்னு வரும் இல்லைங்களா, அந்த பாடல் தான். சரியாக சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் எல்லாருக்காக வந்துகிட்டே இருக்க, சிற்பி மியூசிக்கில் தான் பாடல் கேட்டுட்ருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் அடுத்ததாக சூப்பரான ஒரு பாடல் கேட்க போகிறோம். ஜானகிராமன் திரைப்படத்தில் இருந்து பாடல் இதோ கேட்டுவாங்க.

0: நேரம் சரியாக 3:35 ஆகிட்டுருக்கு. திரையரவு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு திரையரவு நிகழ்ச்சியில் பாடல் வரிகளை வந்து கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது என்ன பாடல் அப்படிங்கிறதையும் நேர்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து யார் பேச வராங்கங்கிறது கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: பேசுறேன்.
0: சுதா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க
0: நலமா இருக்கேன். எஃப்எம் சவுண்டு தூக்கம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? படிச்சுட்டே இருக்கீங்களா? கேட்ட பாடல் தான் இல்லையா?
1: என்ன
0: தடவை

0: சரி
1: ஓகே, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, அடுத்த நீயே சொல்றாங்களான்னு கேட்கலாம். நன்றி மா நிகழ்ச்சிக்கு.
0: நன்றி.
1: அடுத்த நீயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? விஜயா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். பாடல் கண்டுபிடிச்சீங்களா? சத்தமா பாடுங்க. அதேதான், தென்றலிலே மிதந்து வந்த அந்த பாடல் தான். கொஞ்சம் சத்தமா படிங்க. என்ன படம் தெரியுமா? அதேதான் அதேதான். என்ன படம் தெரியுமா? படம் பேர் தெரியலையா? சரி, நான் சொல்லிடுறேன். புதிய தென்றல் திரைப்படம். சரியா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. புதிய தென்றல் திரைப்படத்தில் இடம்பெற்ற தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க அப்படிங்கிற பாடல் தான். விஜயா சரியா சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் நேர்கள் தான் கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462251132 அப்படிங்கிறதுக்கு டயல் பண்ணலாம். இல்லை 0462251133 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி கூட நீங்கள் பேசலாம். இப்போ நிகழ்ச்சியிலும் சூப்பரான ஒரு பாடல் இதோ வந்துட்டு இருக்க. சிற்பி மியூசிக்கில் தான் பாடல் கேட்டுட்ருக்கோம் இல்லையா? அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிற்பி அவர்களுடைய இசையில் தான் கேட்க போகிறோம். ஹரிஹரன் அவர்கள் பாடியிருக்காங்க, கேட்டுவாங்க. பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்க. மூவி இந்த திரைப்படத்துலேருந்து

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நேரம் சிறு 3:45 ஆகிட்டுருக்கு. நேர்கள் திரையரவு நிகழ்ச்சியோடு நினச்சிருக்கீங்க. இன்றைக்கு திரையரவு நிகழ்ச்சியில் பாடல் வரிகளை ப்ளே பண்ணி அது என்ன பாடலுங்கிறத நேர்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பானு. பானு, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா?
1: பேசி
0: பேசியிருக்கீங்க. சரி, ஓகே. பானுக்கான பாடல் ப்ளே பண்ணிடுவா.

0: கிளம்பிச்சிட்டிங்களா பானு?
1: தெரியலையே.
0: தெரியலையே, ஏன் புது பாட்டில் இருக்கோ?
1: ஆமா, மொதல் பாட்டு கண்டுபிடிச்சிட்டேன்,
0: சரி
1: இப்ப கண்டுபிடிக்க முடியல.
0: சரி, ஓகே, பரவாயில்ல. இன்னொரு ப்ளே பண்ணால் கண்டுபிடிப்பீங்களா? அடுத்த நீட்டை கேட்கவா?
1: ஏதாச்சும் குழு கொடுங்க பாப்போம்.
0: க்ளூ கொடுக்கணும்னா, இது வந்து ஜெயம் ரவி நடித்த திரைப்படம், தெரியுமா?
1: தெரியலையா?
0: சரி, ஓகே, அடுத்த நீட்டை கேட்கலாம். நன்றி பானு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி, அடுத்த நீட்டை பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இனிப்பு பண்ணிட்டீங்க? ஓகே, இனிப்பில் வந்துட்டு பேசாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சென்னையிலிருந்து மாலினி தேவி பேசுகிறேன்.
0: என்ன தேவி?
2: சென்னையிலிருந்து மாலினி தேவி.
0: ஓகேம்மா, இப்போ பாடல் கண்டுபிடிச்சிங்களா?
2: இல்லை, நான் லேட்டாக தானே வருது, நான் ட்ரை பண்ணுறேன்.
0: ஓ சரி, ஓகே, பாடல் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க.
2: போடுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நல்ல பாட்டு ஞாபகம்
0: ஞாபகம் இருக்கா என்ன பாடல் தெரியலையா?
1: என்ன இருக்கா போடுங்க.
0: ஓகேங்க.

0: சரி, ஜெயம் ரவி நடிச்ச திரைப்படம்னு சொல்லிட்டேன்.
1: சந்தர் சுப்ரமணியம்.
0: ஆ சரி,
1: நல்ல பாட்டு,
0: நல்ல பாட்டு. நானே சொல்லிடவா? நன்றி. சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படிங்கிற திரைப்படத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா என்ன பாடல் அப்படிங்கறத சொல்ல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இப்ப நிகழ்ச்சியில சிற்பி மியூசிக்ல தான் பாடல் கேட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் அடுத்ததான் என்ன பாடல் வருது அப்படின்னா, அஸ்லாம் மற்றும் சுஜாதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் வந்துகிட்டே இருக்க நாட்டாமை திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க.

0: நாட்டாமை திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரி 3:53 ஆகிட்டு இருக்க. திரையரவு நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான நேர்கள் யார் அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? ஓகே, நேர்கள் இணைப்பில் வந்து வரீங்க, ஆனால் ஏன் கட் பண்ணுறீங்கன்னு தெரில. இணைப்பில் வந்துட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் யாருங்க வந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன். பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கு மேடம், போடுங்க.
0: ஓகே, கேளுங்க.

0: முருகன் சார் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன படம்
1: அது? படம் பேரு தெரியல மேடம்.
0: தெரியல, யார் நடிச்சிருப்பாங்க தெரியுமா?
1: பிரசாந்த்.
0: பிரசாந்த் இல்ல, முரளி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. காமராச திரைப்படம். சரியா சொல்லிட்டீங்க, பாடல் கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி மேடம். நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சி நிறைவான நேயர் யாரு அப்படிங்கறது கேட்கலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். மாரியப்பன் பவர் மேடம்.
0: மாரியப்பன் சார், எந்த ஊர் சொன்னீங்க?
2: பாவூர் சத்திரம்.
0: பாவூர் சத்திரம். ஓகே, உங்களுக்கான பாடல் பிளே பண்ணிடவா?
2: ஆ சரி, பாருங்க.

0: கேட்டீங்களா சார்?
1: இல்லையா மேடம், கேட்டது பாட்டு ஒன்றும் தெரியலையா?
0: தெரியலையே சார், நானே சொல்லிடுறேன். நேரம் ஆயிடுச்சு. என்ன பாடல் அப்படின்னா, சொல்லவா? நீதான் என் பொன் வசந்தம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், என்னோடு வாவா என்று அப்படிங்கிற பாடல். ஓகே, நன்றி சார், நிகழ்ச்சி நிறைவான நேரம் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாடல்களை கண்டுபிடிச்ச நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். நிகழ்ச்சி நிறைவான பாடலும் இதோ வந்துட்டு இருக்க. சர்பி மியூசிக்கில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து. அது மட்டும் இல்லாமல் நான்கிற

இரண்டுக்கு புதைகுத்துமை நிகழ்ச்சி இருக்குது, கூடவே 5-2 ஞாபகமூர்த்தி நிகழ்ச்சி. இன்னைக்கு ஞாபகமூர்த்தி நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து முதல் முதல்ல திரையரங்கில் போய் பார்த்த திரைப்படம் எது, அப்போ வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறது என்ன ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. கூடவே வந்து 80களில் வளம் வந்த இடைக்கால பாடல்களும் உங்களுக்காக கற்றுக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. இப்போ நிகழ்ச்சி பாடல் வருது. எவ்வளோ நேரம் திரையரங்கு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தது நான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினோ.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக்கொண்டனர். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று விமான நிலையம் வந்தடைந்த குடியரசுத்

துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் பாவு சிதம்பரனார் என்று அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக தெரிவித்துள்ளது. கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீர்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் குட் ஈவினிங் நேர்களே. நேரம் சரியாக 4:03 ஆகிட்டு இருக்க நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நிலைப்பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில். இது பொதுகை தென்றலோடு காற்றிலே தொழிலிசை பாடும் பொதுகை தும்பி நிகழ்ச்சி. என்றைக்கா பொதுகை தும்பி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதை வந்துட்டோம். நான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினு மற்றும்
2: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
1: பானு, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐஷு?
1: நானும் சூப்பராக இருக்கேன், ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுது.
2: ஆமாம், ஜாய்ஃபுல் கலர்ஃபுல் கேம்ஸ் இல்லையா?
1: நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அதுக்காக தான் நான் வந்து இது வந்து ஜாலியாக இருக்கீங்களான்னு கேட்டேன். சரி, நேயர்களும் ரொம்ப ஜாலியாக வந்து வந்துட்டாங்க. இன்னைப்பில்
2: கேட்டுருவோம்.
1: அதுக்கு முன்னாடி தொலைபேசி என்ன சொல்லிடுவோம், புது நேர்கள்லாம் கேட்பாங்க இல்லையா?
2: கண்டிப்பாக,
1: அதனால சொல்லிடலாம். 0462-2561-3 அப்படிங்கிற எனக்கு டைல் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 0462-2561-3 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி நேர்கள் பேசலாம். நேர்கள் இனிப்பில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவோமா?
2: சொல்லிடுவோம்.
1: என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, விஜய் ஆண்டனி மியூசிக்கில் விஜய் ஆண்டனி அவர்கள் பாடின பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அதுவும் துள்ளல் இசை பாடல்களாகவே நேர்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு.
2: சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக நம்ம கூடவே நேர்களும் பேச வந்துட்டாங்க, பேசிடலாம்.
2: ஆ, பேசிடுவோம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க? வந்துட்டாங்க, ஆனால் மௌன வரதத்தில் இருக்காங்க நினைக்கிறேன். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: இருவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார்,
3: சொல்லுங்க,
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானும் நலமா இருக்கேன். கேள்வி எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்களே பலமா?
3: பலமா எடுக்கிறேன்.
1: சரி, யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? கேள்வியை நீங்க கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க.
1: சரி, கேள்வியை நீங்க கேளுங்க. கேளுங்க.
3: நான்
1: கேக்கவா? சரி, நான் கேக்கவா?

0: கேளுங்க.
1: கேளுங்க.
0: சரி, உங்களுக்கு வந்து நீங்க போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி புதிர் மாதிரி தான். ஓகேவா?
1: சரி, ஓகே ஓகே, நான் வர மாதிரி.
0: ஆமா, நீங்க சொல்ற மாதிரியே ஒரு புதிர்.
1: சரி சொல்லுங்க.
0: இது வந்து ஒரு ஊர் பேர் தான். ஓகேவா?
1: ஒரு பேர். ஓகே
0: இது வந்து மொத்தம் நான்கு எழுத்து.
1: ஓகே.
0: முதல் இரண்டு எழுத்து வந்து மரியாதைக்குரியது.
1: சரி
0: சரியா? அடுத்து வந்து இரண்டாவது எழுத்தும் நாலாவது எழுத்தும் உணவு கூட தரக்கூடியது.
1: உணவா?
0: உணவு உணவு
2: உணவு.
1: சரி,
0: அவ்வளவுதான் க்ளூ, அவ்வளவுதான்.
1: திருச்சி.
0: திருச்சி எப்படி சொன்னீங்க?
2: திரு இருக்குல்ல.
0: சரி, ரெண்டும் நாளும் வந்து உணவு கூட தொடர்புடையது.
1: உணவு கூட தொடர்புடையது. குச்சி
0: இல்லையே. ருசி. வாழ்த்துக்கள். இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேளுங்க.

0: குச்சி அடிச்சு வருமா?
1: இல்லையே, ருசி.
0: ருசியா? பச்சை ருசி அப்படின்னா?
1: ருசி ருசி ருசி
0: சரி சரி
1: திருச்சி கரெக்டு தான் சார்.
0: சரி ஓகே மேடம்.
1: ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேளுங்க.
0: ஒரே மாதிரி தான் மேடம்.
1: ஓகே, அது கடினமாக தான் இருக்கும், நான் உங்களுக்கு ஈஸியாக கேட்டிருக்கேன்.
0: கடினமாக இல்லை, இது ஒரு ஏழு எழுத்து.
1: ஏழு எழுத்து பார்த்தீங்களா? நான் நாலு எழுத்து. சரி
0: சரியா? முதல் ரெண்டு எழுத்து நம்ம முகத்தில் இருப்பது.
1: முகத்தில் இருப்பதா?
0: முதல் பாதி நாலு எழுத்து.
1: ஆ,
0: அதான் முதல் பாதி.
1: முதல் பாதியா?
0: ஆமாம்.
1: நான்கு முகத்தில் இருக்கக்கூடிய? இல்லை புரியல சார், ஒருக்க சொல்லுங்க. முதல்ல இருந்து சொல்லுங்க.
0: ஏழு எழுத்து கொண்ட ஒரு வார்த்தை.
1: ஏழு எழுத்து வார்த்தை. ஓகே,
0: முதல் ரெண்டு எழுத்து வந்து நமது முகத்தில் இருப்பது.
1: முகத்தில்
0: முகத்தில் இருப்பது நாலு எழுத்து, ஆனா இது முதல் ரெண்டு எழுத்து தான் விடையில வரும்.
1: முகத்தில் இருப்பதா?
0: ஆமா, பிரபல நடிகர் ஒருத்தர் இருக்காரு, பிரபல இசையமைப்பாளர் பேரும் இருக்கு.
1: முதல் ரெண்டு எழுத்துலயா?
0: நேத்து
1: கிருஷ்ண ஜெயந்தி.
0: அதுக்கும் விடைக்கும் ரொம்ப
1: எழுத்து.
2: புருஷோத்தமர் நடிகர் சொல்லீங்கல்ல, ஓரெழுத்து ஒரு மொழி.
1: சோ சோ
2: ஓ சோ புருஷோத்தமர் கிருஷ்ண ஜெயந்தியோட கிருஷ்ணரோட தொடர்பட்டது. சரியா சொன்னீங்க.
0: முதல்
1: நேரா வந்து இரண்டு மதிப்பெண்கள் அப்படியே தத்திட்டு போயிட்டீங்க. நன்றி நன்றி. முளைக்காடு பாபு சார் வந்து இரண்டு மதிப்பெண்ணையும் அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க.
2: ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா?
1: ஆமா, புருஷோத்தமன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இல்லையா?
2: ஆமா, நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழின்னா நடிகர்கள் எத்தனை அப்படியே தேடிக்கிட்டு இருக்கேன்.
1: நான் சோவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன், ஆனா வந்து சோ எங்க இருக்க போகுது அப்படின்னு விட்டுட்டேன். வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருப்பாங்கன்னு நாங்க யோசிக்கல. ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப அழகான சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேப்போமா?
2: கேட்டுருவோம்.
1: உங்களுக்கான கேள்வி காத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். ஹலோ
1: வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
3: அன்பு சகோதரர்கள் இருவருக்கும் மாலை வணக்கம். என்னென்ன அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணர். இன்னைக்கு வருவீங்கன்னு அஞ்சு வரையில சொன்னாங்க.
1: சரி,
3: இன்னைக்கு வருவேன்னு சொன்னா சனி யாரு வருவாங்க அப்படின்னு சொன்னாரு.
1: யாரு? நானா பானுவா?
3: விளையாட்டுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: மானு கேள்வியோட ரெடியா இருக்காங்க.
3: அப்படியே? ஆமா ஆமா,
2: நீங்க கேக்குறீங்களா?
3: நீ கேளுங்க முதல்ல.
2: நான் கேக்குறோம். ஒரு பாட்டு லைன் இடையில இருந்து படிப்பேன், அதுல வந்து மீதி தொடக்க வார்த்தை தொடக்க பாடலை நீங்க படிக்கணும்.
3: சரிம்மா, பழைய பாட்டா கொடுங்க கொஞ்சம்.
2: பழைய பாட்டவா?
3: சரி, ஏதோ நடத்துற பாட்டா கொடுங்க, பரவாயில்ல.
2: ஒரு உயில் தீட்டி வைப்பேன் நான் உனக்காக என்று, என் உயிர் கூட இல்லை இனி எனக்காக என்று.
3: எனக்காக இன்று நல்ல பாட்டு தான்.

0: நெடுஞ்சாலை தன்னை நான் கடந்தேனே அன்று என்னை நிலம் கேட்டதம்மா உன் நிழல் எங்கே என்று. சொல்லுங்க பார்க்கலாம்.
1: நினைச்சு
0: பாருங்க, டைம் இருக்குல்ல,
2: டைம் இருக்கு,
0: டைம் இருக்குல்ல,
3: வாபஸ் வாங்க வேண்டியதா? முடியாது, எதுக்கு ட்ரை பண்ணுங்க.
0: அப்படியா? சரி, மின்சார கண்ணா படத்தில் இருந்து என்ன, நானே சொல்லியிருந்தேன், மின்சார கண்ணா படத்தில் இருந்து ஊதா ஊதா ஊதா பூ, அந்த பாட்டு. சரி, மார்க் எனக்கு தான் இப்போ.
3: ஒரு மார்க்
2: உங்களுக்கு. சரி, நீங்க
0: கேளுங்க. கேளுங்க,
3: அந்த ஒரு மார்க் எனக்கு தான் வரும்.
0: சரி, கேளுங்க.
3: ஒரு நாலு எழுத்து சொல்.
0: நாலு எழுத்து.
3: ஒரு எழுத்து எடுத்து விட்டால் தகராறு ரகலை வரும்.
0: தகராறு.
3: ரெண்டாம் எழுத்து மட்டும் எடுத்து விட்டால் சேலையோடு தொடர்புடைய ஒரு சொல் வரும். மூணாவது மட்டும் எடுத்து விட்டால் ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் வரும்.
0: இது கொஞ்சம் கஷ்டம்.
2: நாலாவது எழுத்து எடுத்து விட்டால் வாஸ்தியே இருக்காது. கரெக்டா சார்?
3: நாலு எழுத்து சொல் எடுத்து விட்டால் தகராறு ரகல வரும். எடுத்து விட்டால் சேலையோடு தொடர்புடைய ஒரு சொல். மூணாவது மட்டும் எடுத்து விட்டால் ஒரு நட்சத்திரம்
0: நட்சத்திரம்
3: 27 ஒண்ணு
2: முழுவதும் அப்படிங்கிற மாதிரி
3: குறிக்கும்.
0: நாலு எழுத்து யோசிக்க முடியுதா உங்களுக்கு?
2: யோசிக்க
0: கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
2: ஆமா, கஷ்டமா தான் இருக்கு. முழுவதும்
3: அப்படிங்கிறது
2: இல்ல சார், சரியா இல்ல. இன்னைக்கு வந்து முள்ளக்காடு பாபு சார் கிட்ட அந்த கேள்வியை கேட்டாச்சு.
3: பூனம்
2: சாரி.
0: பூனம் சாரியா? எப்படி யோசிச்சிருக்காங்க?
2: நாம எடுத்துட்டா பூரம்,
3: மூணாவது எடுத்துட்டா பூரம்,
2: நட்சத்திரத்தோட தொடர்புடைய.
0: ரொம்ப சரியா சொன்னீங்க, அழகா
2: சொன்னீங்க. யோசிச்சிருக்கீங்க சார் நீங்களும். நல்ல வேலை நான்
3: தமிச்சேன்.
2: நன்றி சார், நன்றி, நன்றி. ஆமா, உங்களுக்கு ஒரு மதிப்பெண், பானுக்கு ஒரு மதிப்பெண். நன்றி சார், நன்றி, நன்றி. கம்பளவன் சாரும் வந்து எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம நேயர்கள்லாம்
0: ரொம்ப அழகா சொன்னாங்க.
2: ஆமா, அது மாதிரி நம்மளும் யோசிப்போம் கொஞ்சம்.
0: ஓகே, நம்மளும் யோசிக்கலாம். ஆமா,
2: நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு கடினமான கேள்வியெல்லாம் வந்து நேயர்களுக்கு கேட்கலாம்.
0: ஆமா,
2: கொஞ்சம் நம்பியார் மாதிரி நம்மளும் வில்லத்தனமான கேள்வியெல்லாம் கேட்போம். இப்போ நிகழ்ச்சியில் பாடலையும் கேட்டு வந்துடலாம். விஜயாண்டனி அவங்களுடைய வாய்ஸில் தான் கேட்க போகிறோம். விஜயாண்டனி மியூசிக்லையும் பாடல் கேட்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. சுக்ரன் திரைப்படத்திலிருந்து விஜயாண்டனி மற்றும் சங்கீதா மகேஸ்வரன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் கேட்டுவாங்க.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் சரியாக 4:20 ஆகிட்டுருக்க. நேர்கள் புதுகிதுமி நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க.
1: ஆமாம், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் புதுகிதும்பியின் ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸ் ஷோ.
0: ஓகே, சூப்பர். கலர்ஃபுல் கேம் ஷோவில் அடுத்ததான் யார் கலந்துக்க வராங்க அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்கே இருந்து பேசுகிறீங்க?
2: நான் சுப்பையாபுரத்துலேருந்து ராசாத்தி பேசுகிறேன்.
0: ராசாத்தி எந்த ஊர்?
2: சுப்பையாபுரம்.
0: சரி, கேள்வியே கேளுங்க, நீங்களே யார்கிட்டனாலும் கேளுங்க.

0: சரி கேளுங்க.
1: ஒரு பாட்டு வரி சொல்லுவேன், அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க.
0: பாட்டு வரி சொல்ல போறீங்களா? புது பாட்டா பழைய பாட்டா?
1: சும்மா ஒரு ரெண்டு வரி சொல்லுவேன், ரெண்டு வரி படிக்க.
0: சரி படிங்க.
1: இன்னொருக்கு
0: படிங்களேன். இது புது படமா பழைய படமா? அத முதல்ல சொல்லுங்க.
1: நடுத்தரத்துல உள்ளதுதான்.
0: நடுத்தரத்துல உள்ளதா?
2: மீண்டும் படிங்க.
1: என்
2: ஜீவனே தூக்கம் கொடு.
0: யார் நடிச்சது?
1: நடிகர் தெரியலையே.
0: தெரியலையே எனக்கு தெரியலையே. பானு உங்களுக்கு தெரியுமா?
2: கேட்ட மாதிரி இருக்கு. யோசிச்சு வாங்கணும்.
1: நம்ம சூரிய ஒப்பம்ல எப்பவும் படிக்கும்.
0: சரி யார் நடிச்சதுன்னு தெரியல சொல்லிட்டீங்களோ?
1: தெரியல.
0: சரி வேற ஏதாவது க்ளூ கொடுத்தா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். நீங்க யார் நடிச்சதுனே தெரியலங்கீங்களே.
1: நடிகர் தெரியல.
2: ஏசுதாஸ் படிக்கிற பாட்டு ஞாபகத்தில் வர மாட்டேங்க. ஆனால் ஏசுதாஸ் பாட்டு என்
0: கொஞ்சம் கொஞ்சம் ராகத்தில் பாடுங்க.
2: கூடு வரும் ஆனால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல.
0: என்ன பாடல்
2: என்றால் வரும் தெரியுமா?
0: ராகம் வந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் ராகத்தில் பாடுங்க.
2: அப்படிதான் வரும். அது என்ன
0: இந்த பாடலா? ஒரு பெண் பூரா
2: அந்த பாட்டே வருமே. இவனே தூக்கம் கொடு
0: வரல்.
2: ஒரு பெண் பூரா அதுல வரும். அது இல்லை.
0: சரி என்ன பாடல் நீங்களே சொல்லிருங்க.
2: நீங்க சொல்லுங்க. அதே
1: தானே
2: தூக்கம் வரல. இதே பாட்டுதான். சேம் பாட்டு. இதே பாட்டுதான் சொன்னோம். இந்த காலமே அதே
1: பாட்டுதான்.
0: முதல் வரி
1: தான் இது. தட்டன் தரையில் ஒரு துண்டை விரித்தேன், கண்ணில் தூக்கம் இல்லையே. அது அந்த
2: ரஜினிகாந்த் நடிச்ச படம் தான்.
0: அவங்க இல்லங்கறாங்களே. நீங்க இல்லங்கறீங்களே. சரி முதல் வரியா? சரி ஓகே.
2: சரி ஓகே.
0: சரி
2: மார்க் உங்களுக்கு.
0: உங்களுக்கு தான். உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்குறேன். ஓகேவா? உயிர் இல்லை ஆனா இவனுக்கு உடம்பு எல்லாம் நரம்பு இருக்கு. அவையா
1: உயிர் இல்லை உடம்பெல்லாம் நரம்பு இருக்கா? உயிர் இல்லை உடம்பெல்லாம் நரம்பு இருக்கு. பேனா
0: இல்லையே.
1: பேன் இல்ல. பேனுக்கு நரம்பு இல்ல.
0: உயிரே கிடையாது. உயிரே கிடையாது ஆனா உடம்பெல்லாம் நரம்பு இருக்கு.
1: மரம் எண்ணத்தோட சேர்ந்ததா?
2: கட்டில.
0: கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா தெரியும்.
2: கட்டில.
1: தெரியல. நீங்க சொல்லுங்க.
0: தெரியலையா? நல்லா யோசிங்க.
1: டைம்
0: வந்து இருக்கு. சொல்லுங்க. சரி நான் சொல்லிடவாலண்ணா.
1: சொல்லுங்க.
0: கோரப்பாய். பாய் பாய்
2: பாய். உயிர் இல்லை.
0: சரி ஓகேம்மா. ராசத்தியம்மா நன்றி நிகழ்ச்சிக்கு வரதுக்கு.
2: நன்றிம்மா.
0: நன்றி. அடுத்த நேரத்தை பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: வணக்கம். ஸ்ரீவிழிப்புத்தூர் அரிசிக்கடை சிங்காரவேலன் பேசுறேன்.
2: ஸ்ரீவிழிப்புத்தூர்
3: அரிசிக்கடை சிங்காரவேலன் பேசுறேன்.
2: சிங்காரவேலன்.
3: நல்லா இருக்கீங்களாம்மா?
2: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேம்மா.
2: ரெடியா இருக்கீங்களா கேள்வி கேட்க?
3: நீங்க கேளுங்கம்மா.
0: முதல்ல கேளுங்க. நீங்க கேளுங்கங்கறாங்க. நேர்ல எல்லாரும் உசாரா இருக்காங்க.
2: சரி ஒரு விடுகதை கேக்குறேன். ஒரு விடுகதை
3: சொல்லுங்கம்மா.
2: எங்க வீட்டு தோட்டத்துல 5 5 வாழைகள்,

0: ஆடுமாம் அசையுமாம் பிடுங்க முடியாதாம், என்னன்னு சொல்லுங்க.
1: தெரியலையா?
2: யோசிங்க சார், ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க.
0: ரொம்ப ஈஸி.
1: ஐந்து ஐந்து வாழைகள்.
0: ஆமா, ஐந்து ஐந்து வாழைகள்.
1: தெரியலம்மா.
0: ஆடுமாம் அசையுமாம் பிடுங்க முடியாதாம். சரி, நான் சொல்லிரட்டுமா?
1: சொல்லிருங்கம்மா.
0: கை விரல்கள்.
1: நன்றி.
0: விரல்கள்.
2: சரி, நீங்க கேள்வி கேளுங்க. இப்ப நீங்க கேள்வி கேளுங்க.
0: நீங்க கேளுங்க.
1: எனக்கு கேள்வி கேட்க தெரியாதுமா?
2: இல்ல, ஏதாவது கேட்டுதான் ஆகணும் சார்.
0: விளையாட்டுக்கு வந்துட்டீங்கல்ல கேம்க்கு.
2: ஆமா, ஏதாவது கேள்வி கேட்டுதான் ஆகணும்.
1: எனக்கு என்ன கேள்வி தெரியாதுடா?
2: ஏதாவது ஜோக் சொல்ல சொல்லுங்க.
1: காயில்லை ஆனால் துஞ்சி இருக்கிறது. அதாவது ஒரு மன்னர் வந்து ஒரு பரிசு வாங்குறதுக்கு ஒருத்தர் ஒரு புலவர் போறாரு. ஆனா புலவருக்கு கொடுத்த இதுல வந்து அந்த பட்டாடையில வந்து கிழிஞ்சிருக்கு. ஆனால் வந்து மன்னர் வந்து கிழிஞ்சிருக்குன்னு சொன்னா அவர் ஒரு மாதிரி நினைச்சுவாருன்ட்டு புலவர் சொல்றாரு, பூவில்லை காயில்லை ஆனால் பிஞ்சு இருக்கு மன்னானாராம். தெரியல.
0: சரியாம சொல்றாங்க.
2: சரி, ஓகே.
0: சரி,
2: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
2: நன்றி, நன்றி. பானு,
0: மார்க் எனக்கு தான்.
2: ரெண்டு மதிப்பெண்கள் உங்களுக்கு. ஓகேவா?
0: ஓகே
2: ஓகே. நம்ம அடுத்த நேரம் வந்து இப்போ சந்திப்போம். என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நினைக்கும் போதே அப்படி கொஞ்சம் லைட்டா வந்து பயமா பீதியா இருக்கு இல்லையா?
0: அதனால ஒரு பாட்டு கேட்டு.
2: ஆமா, ஒரு பாட்டு, ஜாலியா ஒரு பாட்டு கேட்டு வந்ததுலாம் விஜயாண்டனி அவர்களுடைய இசையில. விஜயாண்டனி மற்றும் சங்கீதா ராஜேஸ்வரன் அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போறோம். வெடி திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க.
0: ஓகே.

0: நேர்கள் பொது ஹிந்து மினி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 4:32 ஆகிட்டுருக்க. பானு,
1: ஆ
0: என்ன,
1: சொல்லுங்கள்.
0: நீங்கள் வந்து பேப்பர் பென்லாம் வச்சுருக்கும் போது நீங்களும் நேர்கள் மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வச்சுருப்பீங்க போலே, பயமாக இருக்கே.
1: ஆமாம், இப்போ அடுத்தால வரக்கூடிய நேயர்கிட்ட ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி கேள்வி கேட்போம் அப்படின்னு நோட் பண்ணிட்டு இருந்தேன்.
0: நோட் பண்ணிட்டு இருக்காங்க, நோட் பண்ணுங்க நேர்களே. நான் டங் ட்விஸ்டர் கேட்க போகிறாங்களா, அடுத்த யார் வராங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சிவா கேடிஸ்னர்.
0: கேடிஸ்னர் சிவா சார்.
1: சிவா சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே,
1: நல்லா இருக்கோம்.
0: யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க?
2: யார்கிட்ட மேடம் கேட்கணும்?
0: யார்னாலும் கேட்கலாம் சார்.
1: யார்னாலும் கேட்கலாம். ஆமாம்,
0: ஆனால் எளிமையான கேள்வியாக கேட்கணும்.
1: ஈஸியாக இருக்கும்.
0: ஈஸியாக கேட்கணும். ஆ,
2: ஈஸியாக கேட்க
0: கேளுங்க
1: கேளுங்க.
2: பெண்கள் பேர் 5 பேர் சொல்லணும்.
0: யார் சார்?
2: ஆனால் பெண்கள் பேர் 5 பேர் சொல்லணும்.
0: 5 பேர் சொல்லணும்.
1: பெண்கள் பேர் 5.
2: கடையை சேர்த்து ஆர். ரான் முடியணும்.
1: ரா.
0: ரானு முடியணுமா?
1: ஐயோ, சரி நான் சொல்லுங்க சொல்லுங்கன்னா சொல்லிடலாம். ரான் முடியணும்னு சொல்றாங்க.
0: ரால முடியணும். ராவா ராவா சார், ரால முடியணும். சரி சரி சரி, சொல்றேன் நான் சொல்றேன் சொல்லலாம்.
1: சொல்றாங்க ஐசு சொல்லுங்க.
0: இந்திரா, உத்ரா, உதிரா, பவித்ரா.
1: நாலு சொல்லிட்டா.
0: ஜெனிரா. ஜெனிரா.
2: ஜெனிராவா?
1: ஆ, ஜெனிரா.
0: ஜெனிரா இருக்கு.
2: சரி,
0: ஓகே
1: சொல்லிட்டாங்க.
2: கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சித்ரா.
0: சித்ரா. ஆ, இருக்கு.
2: பத்ரா.
0: பத்ரா.
1: சித்ரா.
0: ஏதாவது ஒரு 5 பேர் தானே சொல்ல சொன்னீங்க. ஈஸியா கேட்டீங்க இல்லையா?
1: ரொம்ப ஈஸியா இருந்தது.
0: சரி, உங்களுக்கான கேள்வி நான் கேட்கவா? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக சொல்லிடலாம். சரியா? சரி, ஒரு அறையில் 3 மெழுகுவத்தி எரிஞ்சிட்ருக்கு. சரியா?
2: கேட்டாங்களா யாரோ?
0: கேட்டாங்களா? சரி பரவாயில்ல, நான் மறுபடியும் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாமா? சரி, ஒரு அறையில் 3 மெழுகுவத்தி எரிஞ்சிட்ருக்கு. ஜன்னல் திறந்து காற்று வந்தது அப்படின்னா மெழுகுவத்திரியும் அணிஞ்சிரும்.
2: சரி,
0: மறுபடியும் வந்து இப்போ முதல்ல காற்று அடிக்குது, 1 மெழுகுவத்தி அணைஞ்சிருச்சு.
2: சரி,
0: இப்போ வந்து அடுத்து மறுபடியும் காத்தடிக்குது, அடுத்த மெழுகுவத்திரியும் அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து எத்தனை மெழுகுவத்தி இருக்கும்?
2: ஒரு மெழுகுவத்தி.
0: நல்ல யோசிச்சு சொல்லுங்க. ஒரு அறையில 3 மெழுகுவத்திரி இருக்கு. ஜன்னல் திறந்து காற்று வந்துச்சுன்னா மெழுகுவத்திரியும் அணைஞ்சு போயிடும். இல்லை இல்லை, காற்று அடிச்சதுன்னா மெழுகுவத்தி அணைஞ்சு போயிடும். இப்போ முதல்ல காத்தடிக்கும் போது முதல் காற்றுல முதல் முதல் மெழுகுவத்தி அணைஞ்சு போச்சு. அடுத்த தடவை காத்தடிக்கும் போது அடுத்த மெழுகுவத்தியும் அணைஞ்சு போச்சு. இப்போ வந்து எத்தனை மெழுகுவத்தி அங்கே இருக்கும்? ரெண்டு இருக்குமா? சரி, டைம் முடிஞ்சிருச்சு, நான் சொல்லிடவா? பதில் சொல்லிடவா சார்?
2: சொல்லுங்க.
0: 3 மெழுகுவத்திரி அங்கேயே தான் சார் இருக்கும். காற்று தான் அடிக்குது, மெழுகுவத்தி எத்தனை மெழுகுவத்தி இருக்கும்னு தான் கேட்டேன். அணைஞ்சிரும் தான் சொன்னேன், மெழுகுவத்தி எத்தனை இருக்கும்னு கேட்டேன்.
1: சொன்னீங்க மெழுகுவத்தி எங்கே தானே இருக்கும்.
0: ஆமாம், ஓகேவா? புரிஞ்சுதா சார் சிவா சார்?
2: சரி,
0: ஓகே ஓகே, நல்ல முயற்சி சார். நன்றி சார் நிகழ்ச்சி.

0: நன்றி. ஓகே பானு, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா?
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: கண்டுபிடிச்சிங்க, சூப்பர். பானு தான் என்ன? சரி, அடுத்த நேரத்தை கேசிடலாமா?
1: பேசிடுவோம்.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மண்ணையும் பொன்னாங்குளிருந்து பேசுறமா. நல்லா இருக்கீங்களா?
0: ஆமா பேசுறேம்மா. பேசுறேம்மா, யாருமா சொல்லலையே சார். கிருஷ்ணன் சார்.
1: கிருஷ்ணன் சார்,
0: கிருஷ்ணன் சார், கேள்வியை வந்து பானு உங்களுக்காக தயாராக வைத்திருக்கிறார்கள்.
2: கேக்கட்டுமே, கேக்கட்டுமே.
1: திரும்ப திரும்ப நீங்க சொல்லணும்.
2: சின்ன வார்த்தையா கொடுங்கம்மா.
0: சின்ன வார்த்தையா.
1: அந்தி மாலை அழகாய் மின்னிடும் வேலை, அம்சலேக்கா பவனி வருகிறாள், கம்சனை மாலை சூடிட. சொல்லுங்க பார்க்கலாம். கவிதை நடையில
0: சார் தப்பிச்சுதான் போக கூடாது. ஆமா, ஈஸியா தான்
2: இருக்கு.
0: இல்ல, அவங்க வந்து எழுதி நான் ஏற்கனவே வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, நீங்க தான் வந்து மாத்திக்கிட்டீங்க.
1: சரிப்பட்டு
0: முதல்ல
1: இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறேன்.
2: பஸ்ஸுக்கு போனா பஸ்டாண்டுக்குள்ள போன ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனியா?
1: பாட்டு கேட்கறதுக்காக.
2: என்ன பாட்டுலாம் கேட்டியா?
1: எழுதிக்கிட்டு இருக்கேன்.
2: என்னமா எழுதியா?
1: சாப்பிட போறேன்.
2: இவ்வளவு தூரம் மௌன வாசனையா அவுட் ஆயிருவிய. என்ன சாப்பிட்டியா?
1: இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கேன். டிவி பார்த்துட்டு இருக்கேன்.
2: லைன்ல இருக்கீங்களா? கட் பண்ணி.
0: இல்ல இல்ல, இருக்காங்க இருக்காங்க.
1: டிவி பார்த்துட்டு இருக்கேன். டிவி பார்த்துட்டு இருக்கேன்.
2: போமா போறதாங்க டிவில.
1: இப்போ சமைக்க பார்ப்பறேன்.
2: நான் எத்தனை ட்ரிப் பாத்தீங்க?
1: ஐயோ, நீங்க ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லலையே. ஃபர்ஸ்ட் ரூல் சொன்னீங்களா? ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி வர கூடாது சொல்லணும்ல, கேம் ரூல். நீங்க அத சொல்லலையே. சேர்த்தா குழந்தையை குறிக்கும். அடுத்த இரண்டு எழுத்துக்கள் சேர்க்கும் போது ட்ரிங்க் சொல்றமில்ல ஆங்கில வார்த்தை, அதனுடைய தமிழ் அர்த்தம் வரும். ஈஸியான க்வெஸ்சன் தான்.
2: கையில் பேனா வேற இல்லை சார். எனக்கு சார் சகோதரி சொல்லுவாங்க பாருங்கப்போ.
0: யா சார்?
2: நீங்க தான்.
0: உங்களை நான் தான் சொல்லணுமா?
2: அந்த ஒரு நீங்க சொல்லுங்க. ஒரு மார்க் உங்களுக்குமா?
0: ஒரு மார்க் எனக்கா? முதல் முதல் மூன்று வார்த்தை
1: அது ஐந்து எழுத்துக்கள் கொண்ட ஊர் பெயர் இது.
0: சரி, ஓகே.
1: முதல்ல மூன்று எழுத்துக்கள் நம்ம சேர்க்கும் போது குழந்தையை குறிக்கும்.
0: சரி,
1: அடுத்த இரண்டுக்களை சேர்த்தா ட்ரிங்க் என்பதனுடைய தமிழ் அர்த்தம் வரும்.
0: மதிப்பெண் எனக்கு தானே? பாப்பா குடி.
1: ஆ, கரெக்ட். பாப்பா குடி ஊரின் பெயர் தானே?
0: ஆமா. சரி, நன்றி சார்.
2: ஊர் என்ன ஊர் தெரியுமா?
0: என்ன சார்?
2: கல்லான ஊர். என்ன ஊர் தெரியுமா?
0: சொல்லிருங்களேன்.
1: கல்லான ஊர்
2: மாவட்டத்துல இருக்கு.
0: கல்லான ஊரா?
2: ரொம்ப டல்லான ஊர்.
0: டல்லான ஊரா?
1: டல்லானது
0: தெரியலையா?
2: இல்ல, நம்ம மாவட்டத்துல இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு.
0: சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
2: மூக்குடல்.
1: மூக்குடல் டல்லு.
0: சரி சார், சூப்பர் சார். நன்றி சார்.
1: பாப்பா குடி சொன்னவங்க சொல்லிட்டாங்க.
0: ஓகே
1: ஓகே ஓகே.
0: நல்லா முயற்சி பண்ணி நல்லா நிறைய விஷயங்கள் தான் நேர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அப்படி லைட்டாக டயர்டாக இருக்கு, மூச்சு வாங்குது.
1: அதனால பாட்டு ஒன்று கேட்டுருவோம்.
0: பாட்டு கேட்போம். பாடல் வந்துகிட்டே இருக்கு. விஜயாந்தனி அவர்களுடைய இசையில விஜயாந்தனி அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போறோம். கேட்டு வாங்க. சூப்பரான ஒரு பாடல் இது. You know, ladies,

0: நினைத்தால் நினைக்கும் திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்டு வந்தாச்சு. நேர்கள் பொதுகுத்துமி நிகழ்ச்சியோடு தான் வச்சுருக்கீங்க. நேரம் சிற 4:45 நிமிடம் ஆகிட்டு இருக்க.
1: 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸோ பொதிகை தும்பி.
0: சூப்பர். அடுத்து தான் யார் பேசுகிறாங்கன்னு கேட்போமா?
1: கேட்டுருவோம்.
0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: மரத்துக்கும் ஹைதராபாத் மரத்துக்கும் மாலை வணக்கத்தில் விஎன் சத்திரம் அம்புஜம் அம்பலவானம்.
0: அம்புஜம் நலமா
2: இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும்.
0: சரி, யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க?
2: யார்கிட்ட? சரி, நான் கேக்குற மலக்கல்வி.
0: சரி, கேளுங்க கேளுங்க.
2: லேப்ல உள்ள சாமான்.
0: சரி
1: சரி.

0: அது வந்து அஞ்சு எழுத்து.
1: லேப்ல உள்ளது அஞ்சு எழுத்தா?
0: ஆமா,
1: சரி.
0: மகள் மகள் ரெண்டு எழுத்தும், கடைசி எழுத்தும் உடம்பு உறுப்புல உள்ளது.
2: முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும்,
0: மகள் ரெண்டு எழுத்தும் கடைசி எழுத்தும் உடம்பு உறுப்புல உள்ளது.
1: சரி,
0: கடைசி மூணு எழுத்து நம்ம சாப்பிடக்கூடியது.
1: கடைசி ரெண்டு எழுத்து,
0: மகள் எழுத்தும் கடைசி ரெண்டு எழுத்தும் ஒரு அன்பை குறிக்கிறது. அப்புறம் ரெண்டாவது எழுத்தும் ரெண்டு மூணு கடைசி எழுத்து வந்து ஒரு தட்டீட்ட கொடுக்கக்கூடிய பொருள் எழுத்து தட்டி கொடுக்கக்கூடிய. அப்புறம் முதல் எழுத்தும் மூணாவது எழுத்தும் கடைசி எழுத்து சுமைய கொடுக்கணும்.
1: முதல் எழுத்து கடைசி எழுத்து,
0: முதல் எழுத்து மூணாவது எழுத்து கடைசி எழுத்து வந்து சுமை. அதுல அஞ்சு இது வருது.
1: சரி,
0: அத்தங்க
1: அஞ்சு வருதா?
0: எழுத்து அஞ்சு எழுத்து.
2: என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. உங்களுக்கு தெரியுதா?
1: தெரியலையம்மா.
2: ஐஸ் உங்களுக்கு தெரியுதா?
1: இல்லையே.
0: சொல்லவா?
1: சொல்லுங்க
2: சொல்லுங்க.
0: பாதரசம்.
1: பாதரசம் ஓகே,
2: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா.
0: அஞ்சு எழுத்துல அஞ்சு எழுது வருது ஆன்சர்.
1: சூப்பர்மா, நல்லா
2: சூப்பர். உங்களுக்கு தான் மார்க். அழகா சொன்னீங்க.
1: ஓகே,
0: பண்ணீங்க காரிங்க. ஓகே, எப்படி சொல்ல போறோம்?
1: பானு வந்து கேள்வி
2: கேக்குறேன். ஈஸியாவே கேக்குறேன். நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அதுல எத்தனை படங்கள் மறைஞ்சிருக்கு நீங்க சொல்லணும். ரொம்ப ஈஸி. அன்புக்கு நான் அடிமையாகிட, மீண்டும் கோகிலாவாய், வசந்த மாளிகையில் சந்தித்த வேளையில் உன்னிடத்தில் என்னை கொடுத்து. அதான் கண்டுபிடிக்கணும். ஒன்னு ரெண்டு சொன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருங்கல்ல? ஒரு அஞ்சாறு சொன்னாதான். அவ்வளவு படங்கள் தானே பேரு. சொல்லுங்க, ஈஸியாவே தான் கொடுத்துருக்கு. ஸ்பீடா போறேனா? சரி. அன்புக்கு நான் அடிமையாகிட, மீண்டும் கோகிலாவாய், வசந்த மாளிகையில், வசந்த மாளிகையில்,
1: வசந்த மாளிகையில்
2: சந்தித்த வேளையில்
1: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
2: கரெக்டாவே போட்டிருக்கேன். சரியா விளங்கலையோ?
1: சந்தித்த வேளையில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
2: ஒரு படம் விட்டுட்டீங்களே.
1: சந்தித்த வேளை,
2: சந்தித்த வேளை, கார்த்திக் ரோஜா நடிச்சது. ரெண்டு படம் கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? படங்கள்ங்கும் போது அஞ்சாறு சேர்த்து கொடுத்தாதான் கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? நாங்க சொல்லிருக்கீங்க அஞ்சு படம் வந்தது.
1: ஒரு மதிப்பெண் உங்களுக்கு, ஒரு
0: மார்க் எனக்கு, ஒரு மார்க்
1: எனக்கு. சரி, ஓகே. நன்றிமா. நன்றி.
2: நன்றிமா.
1: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் விஜயாண்டனி மியூசிக்கில் வந்த விஜயாண்டனி பாடின பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில் அடுத்து தான் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டுவாங்க.

0: நேரம் சரியா 4:55 ஆயாச்சு. இன்னைக்கு பதிகத்தும் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு இல்லையா?
1: ஐசு, கேம்ஸ் ரொம்ப ஜாலியாவே போச்சு இல்லையா?
0: சூப்பரா போச்சு. அது மட்டும்
1: இல்லாம நேரம் போனதே தெரியல,
0: நேரம் போனதும் தெரியல, நேர்கள் என்ன கேட்டாங்கன்னு தெரியல. நேர்கள் ரொம்ப கடினமான கேள்வி எல்லாம் கேட்டு நேர்கள் தான் வந்து அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க.
1: ஜாலியாவே போச்சு இல்லையா?
0: ஆமா, நிகழ்ச்சி ரொம்ப ஜாலியாக போச்சு. நேர்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆமாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்களும் அதிக மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க.
1: ஆமாம், ஈக்குவலாக வாங்கியிருக்கேன். ஆமாம்,
0: நீங்களும் அதாவது நேர்கள் 5 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க, நீங்களும் 5 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. நான் 4 மதிப்பெண் வாங்கியிருக்கேன். மொத்தம் வந்து 7 நேர்கள் வந்து பங்கேற்றாங்க. 14 மதிப்பெண்கள் இப்படி தான் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அதனால் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோமா?
1: கைத்தட்டல் கொடுத்துருவோமா?
0: ஆமாம், கொடுத்துடலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேர்களுக்கும் என் சார்பாகவும், நிலையத்தின் சார்பின் சார்பாகவும், பானுவின் சார்பாகவும் ஒரு நிறைய
1: சொல்லிக்கிறோம்.
0: நிகழ்ச்சி நிறைவான பாடலும் வந்துகிட்டே இருக்கு. விஜயாண்டனி அவர்களுடைய இசையில விஜயாண்டனி அவர்கள் பாடின பாடல். இவ்வளவு நேரம் பொதுகிதும் நிகழ்ச்சியில உங்க கூட பேசியிருந்தது நான் உங்க அன்பு தோழி யஷ்வினு. மற்றும்
1: மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில். உங்கள் அன்பு ஷாயிரா பானு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ நிறுவனங்கள் பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனுக்காக சேவை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதுகு தண்டுவட

பாதிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அடையாறு, பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அரசு நண்பன் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பிலை 102.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மாலை வணக்கம். நேரம் சரி 5:03 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டு இருக்கீங்க அந்த கால நினைவுகளின் நிதர்சனங்களை இன்று இனிதாய் நிஜமாய் பிரதிபலிக்கும் இது
1: ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே.
0: ஆமாங்க, ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோட தான் நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினோ. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் எதை பற்றி நினைவு கூற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். முதல் முதல்ல வந்து நீங்கள் திரையரங்குக்கு போய் பார்த்த திரைப்படம் எது, அப்போ நீங்கள் திரையரங்குக்கு போகும்போது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் எங்கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. நேர்கள் அளிக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 0462-1132 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி நேர்கள் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் 80களில் 90களில் வளம் வந்த பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அதுவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பேச நேர்கள் வந்துட்டாங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு லைட்டாக ஒரு பிரேக் வேணும். நான் போய் காஃபியாவது டீயாவது குடிச்சிட்டு வந்துருந்தேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துருங்க. எஸ்வி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. அண்ணாமலை திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டு வந்துருங்க.

0: நேரம் சரியா 5 மணி 10 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அந்த கால நினைவுகளின் நிதர்சனங்களை. இன்று இனிதாய் நிஜமாய் பிரதிபலிக்கும் இது.
1: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே,
0: ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோட தான் வச்சுருக்கீங்க. இன்றைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச போகிறோம், இல்லை எந்த விஷயத்தை நினைவுபடுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முதல்ல பார்த்த திரைப்படம் இது. அந்த திரைப்படம் வந்து எந்த எங்கே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அங்கே மட்டும் இல்லாமல் திரையரங்குகளில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறீங்க. ஆனால் நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அந்த திரையரங்கு பெயரை நீங்கள் குறிப்பிட வேண்டாம். இப்போ நிகழ்ச்சியில் நேயர் யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
2: மாணிக்கவாசகம் பேசுறேன்.
0: மாணிக்கவாசகம் ஐயா,
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்மா.
0: ஓகே, நீங்க முதல் முதல்ல திரையரங்குல என்ன திரைப்படம் பாத்தீங்க?
2: வீரபாண்டிய சட்டபொம்மன்.
0: ஆ சரி.
2: ஆலவத்துக்கு அம்பை ரோட்ல இருந்தது.
0: ஆ சரி.
2: டூரிங்
0: இருந்துச்சு, அங்கேயே இருக்கட்டும்.
2: எங்க ஊர்ல இருந்து 6 கிலோமீட்டர் குறுக்கு பாதை.
0: சரி,
2: நடந்தான் போவோம். அப்ப மூணா படிக்கும்போது சாரு கூட்டு போனாரு. ஆமா, நடந்து போய் பார்த்தோம்.
0: யாரெல்லாம் போனீங்க?
2: நாம பள்ளிக்கூடத்து பையன் எல்லாரும் போனோம்.
0: கட்டடிச்சுட்டு போயிருக்கீங்க?
2: ஆமா,
0: அப்பவே சேட்டை பண்ணிருக்கீங்க. சரி,
2: நடந்து செருப்பு கிடையாது, ஒண்ணு கிடையாது, சும்மா சிறக்கு சிறகுன்னு பரம்பு.
0: 6 கிலோமீட்டரா?
2: 6 கிலோமீட்டர் குறுக்கு பாதை. தோட்டு பாதை தான் கொஞ்சம் கூட வரும்.
0: சரி சரி.
2: பரும்பு இறக்கம் அங்க ஓடி மெயின் ரோடுக்கு போவோம். ஆமா, மாட்டு வண்டி நடிச்சிருப்பாரு. ஆமா, அந்த படத்துல பாட்டு இருக்கும், மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மாட்டு வழி போற வேலையே கனியம்மா, காசு மால பத்திரமா பாத்துக்கம்மா. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரு இருக்க ஏரியாவில கள்ளர்கள் சொல்ல அதிகமா, அத மாறு இடத்துல பெண் கூட்டிட்டு போன மாதிரி போய்
0: கண்டுபிடிப்பாங்க.

0: அரெஸ்ட் பண்ணுவாங்க.
1: ஓகே ஓகே ஓகே.
0: அப்படி ஒரு காட்டம். அது ஒருத்தாலும் எம்ஜிஆர் படம், மதுரை வீரன், அரசகுமாரி
1: இதெல்லாம் பார்த்துருக்கீங்க.
0: நிறைய படம. ஆமா,
1: சரி சூப்பர்.
0: சிவகுமார் படம்.
1: லிஸ்ட் பெருசா போயிடும், அடுத்த நேரத்தை பேசணும் இல்லையா? ஓகே, நன்றி.
0: வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி நன்றி. மாணிக்கவாசகம் ஐயா வந்து முதல் முதல்ல நான் பார்த்த படம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். 6 கிலோமீட்டர் தள்ளி போய் நான் நடந்து போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: ஆஞ்சநேயர் காலையிலேருந்து சிங்காரவேல் பேசுகிறேம்மா.
1: சிங்காரவேல் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன், நீங்கள் எப்படிமா? நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்கள்.
2: ஏம்மா, நானும் வந்து 4ஆம் கிளாஸ் படிச்சு 5ஆம் கிளாஸ் படித்த உடனே சென்னையில் எங்கள் அக்கா கடைக்கு போட்டாங்க.
1: சரி,
2: சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போனால் இங்கே இருந்த காலகட்டத்தில் படம் பார்க்கலாம், விட மாட்டாங்க, காசும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தானே இப்போ அந்த கால காலம். அதனால அங்கே போ 5ஆம் வகுப்பு கால்வாசில் படிச்சுட்டு அந்த அக்கா போயிட்டேன். அங்கே போய் மொத நான் வந்து பிளாசாங்கிற மவுண்ட் ரோட்ல பிளாசாங்கிற தேட்டரில் வடகோட்டி 1964 தீபாவளி அன்று ரிலீஸ் ஆச்சுமா.
1: ஓ சரி,
2: அந்த படத்துல பார்த்தேன் அதே படத்துல. அதுக்கப்புறம் ஒரு நேயர் ஆகி முதல் முதல்ல கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தாங்கிற பாட்டு எழுதி முத முத அந்த படத்துல எனக்கு என்னோட பேர் ரிலீஸ் ஆச்சு மீடியாவில்.
1: ஓ சரி,
2: அப்படி அந்த ஞாபகத்தை நீங்க நினைவுபடுத்தினதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றிமா.
1: நன்றியா, நன்றி. சூப்பரா ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க.
2: நன்றிமா, நன்றி.
1: ஓகே, நன்றியா. படகோட்டி திரைப்படம் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நேர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலும் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் இதோ வருது. புதிய தென்றல் திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்துருங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

0: நேரம் சரி 5:20 ஆகிட்டு இருக்க. நேர்கள் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோட தானே இருக்கீங்க. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில முதல் முதல்ல திரையரங்கு சென்று நீங்க பார்த்த திரைப்படம் எது, அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நேர்கள் என் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், படகோட்டி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தவர்களின் நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
1: அன்பு சகோதரி ஐசம்மாவுக்கும் நேர்களுக்கும் ஒரு மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: முதலாவது என்னுடைய பேத்தியோ பேரோட தெரியல. இருவரும் நல்லா இருக்காங்களாமா?
0: எல்லாரும் நலமா இருக்காங்க.
1: வினோ சார் நல்லா இருக்காங்களா?
0: நல்லா இருக்காங்க. யார் பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
1: நான் களக்காடு ராஜேந்திரன் பேசுறேன்.
0: ராஜேந்திரன் நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
1: அதாவது 1967 அப்போ வந்து எங்க ஊர்ல வந்து பாக்கியலட்சுமி தியேட்டர்னு ஒரு தியேட்டர் உண்டு. அப்ப அதுல எங்க அம்மா பக்கத்து வீட்டுல எல்லாருமே சேர்ந்து முத முதல்ல பார்த்த படம் கந்தன் கருணை.
0: கந்தன் கருணை.
1: ஆமாமா. அப்ப நான் வந்து 3rd class படிச்சுட்டு நினைக்கிறேன் நானு.
0: சரி,
1: அந்த படம் பார்த்து அனுபவம் உண்டு. அது அப்ப வந்து தரையில இருந்து தான் பாக்கணுமா, அந்த தியேட்டர்ல மணல் போட்டுப்பாங்க, அது வந்து பார்க்க நம்புவோம். அதுக்கப்புறம் 1969 வந்து நான் எங்க அப்பா வந்து பார்த்திபன் மேல பார்த்தாங்க. ஆர்லா மொழிக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க. அப்பா நான் ஆர்லா மொழி இருக்கும்போது பக்கத்துல நாகர்கோவில். அப்ப நாகர்கோவில ஒரு தியேட்டர்ல அப்ப நம்ம சிவாஜி நடிச்சப்பட தில்லானா மோகன் அம்மா வந்த புதுசு, அந்த படம் பார்க்க போனோம். எங்க அம்மாவோட எங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்போம்.
0: எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்திருக்கீங்க.
1: ஆமாமா, அந்த அனுபவங்களை மீட்டு தந்ததுக்கு மிக்க நன்றி அம்மா.
0: நன்றி சார், நன்றி நன்றி. ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி. கந்தன் கருணை, அதுக்கப்புறம் வந்து தில்லான மோகனாம்பாள், இதெல்லாம் நாங்கள் தியேட்டரில் போய் பார்த்தோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்போ திரைப்படங்கள் வந்து டிவியில் நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது ஆஹா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது.

0: நம்ம நேயர்கள் அடுத்து என்ன சொல்ல காத்திருக்காங்கன்னு கேட்டலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்மா. செங்கரமேலேருந்து கோட்டியப்பன் பேசுகிறேன்.
0: கோட்டியப்பன் சார், சொல்லுங்க.
1: நலமா இருக்கீங்களாம்மா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா. எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க.
0: கண்டிப்பா சொல்லிடலாம். நீங்க என்ன திரைப்படம் பாத்தீங்க?
1: முத முதல்ல நான் பார்த்ததுமா ஆட்டுக்கார அலமேலு.
0: ஆட்டுக்கார அலமேலு,
1: ஆமா. இந்த படத்தை வந்து எங்க அம்மா என்ன எடுத்துல தூக்கி வச்சுட்டு போய் டிக்கெட் எடுக்காம கொண்டு போய் அந்த படத்தை காமிச்சுட்டு
0: இருந்தது. சரி,
1: அந்த படம் வந்து என்னன்னா ரெண்டு மூணு தடவை போயிருக்கோம்.
0: ஓ சரி.
1: நானும் அம்மா ஒருக்கா போயிருக்கோம், திரும்ப அப்பா கூட ஒருக்கா மூணு பேர் சேர்ந்து போனோம். அந்த காலத்துல வந்து இடுப்புல தூக்கி வச்சாலே டிக்கெட் கேட்க
0: கிடையாது.
1: ஆமா, அதனால டிக்கெட் இல்லாமலே நான் படம் பாத்திருக்கேன். அதுக்கு பிறகு காசு கொடுத்து பார்த்தது வந்து அவன் ஒரு சரித்திரம்.
0: அவன் ஒரு சரித்திரம், ஓகே.
1: ஆமா, அவன் தான் மனிதன்.
0: இதெல்லாம் பாத்திருக்கீங்க?
1: படங்கள்லாம் அடுத்த பாத்திருக்கேன். ஆமா, இதுல நானா பார்த்தமா அது வந்து நம்ம பாக்கியராஜ் படம் தானே.
0: ஓகே, இன்னும் கூட நேர்கள் என்னென்ன சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம அங்கே வந்து நடந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நினைவுபடுத்திட்டு இருக்காங்க. அது கேட்கும் போதே வந்து இப்பெல்லாம் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அது மட்டும் கிடையாது, அவங்க சொன்னாங்க இனிப்புல தூக்கி வச்சிட்டாங்களாலே வந்து அப்ப டிக்கெட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் வந்து பெஞ்சு தர மண் தரையிலாம் உட்காந்து வந்து டூரிங் டாக்கீஸ்ல போய் படம் பாக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. இருந்தாலும் அதெல்லாம் நினைக்கும் போது அதுவும் ஒரு அழகான ஒரு காலம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தொடர்ந்து பேசணும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. கோட்டை வாசல் திரைப்படத்தில் வந்து சூப்பரான ஒரு பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இதோ கேட்டு வந்துருங்க. நேரம் சரியாக 5:24 ஆகிட்டு பாடலும் இதோ வந்துகிட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சிருக்கேன். இது உங்கள் ஆகாஷ்வாணி 102.6.

0: பாடும் ஆகாஷ்வாணி நிலைப்பண்மை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க.
1: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோட தான் வச்சுருக்கீங்க. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, முதல் முதல்ல நீங்கள் திரையரங்கில் போய் பார்த்து திரைப்படம் எது, அந்த திரைப்படம் பார்க்கும்போது எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நேர்கள் என் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக பேச வரக்கூடிய நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இனிப்பில் வந்துட்டீங்க. பீமாம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வீராணம். வீராணம். காட்டுல வாழ்வாங்க, வெறவெல்லாம் பறக்கிட்டு வருவாங்க, அத பார்த்து நானும்
0: பயந்தீங்களா?
2: ரெண்டாவது அரிச்சந்திரா, அந்த படம்
0: பயங்கரம்தான்.
2: சித்தப்பா சொல்லுவாங்க, காசு குடுத்துட்டு அழுச்சா வரீங்க. நினைவுக்கு வருதுமா?
0: பழைய நினைவுகள்லாம் வருது இல்லையா?
2: ஆமா.
0: ஓகே, சூப்பரா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்த நீட்ட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம். கர்மலு சொல்லுங்க. பேச மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: என்ன
0: படம் முதல் முதல்ல பாத்தீங்க நீங்க?
3: ஊடகங்கள் மேடம்.
0: ஊடகங்கள். ஓகே.
3: அடுத்தல வந்து அறைகள் ஓய்வதில்லை. அடுத்தல வந்து நல்ல படம் ஞாபகம்
0: இருக்க.
3: அப்படி ஒரு சொல்லால ஒரு மூணு படம் பழைய படம் பார்த்தேன்.
0: சரி,
3: லேட்டஸ்டா பார்த்த படம் வந்து கஜேந்திரா.
0: கஜேந்திரா? அது வேணாம், நம்மளுக்கு வந்து பழைய திரைப்படம் தான் கேட்கறேன்.
3: ஓகே மேடம். ஓகே மேடம்.
0: ஓகே ஓகே. நன்றி சார். நன்றி. நேர்கள்லாம் வந்து அவங்க பார்த்த பழைய திரைப்படங்கள் என்ன, அப்போ வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு, எங்கள் வீட்டில் இதை செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க.

நாங்கள் வந்து வீட்டுக்கு தெரியாமல் போய் பார்த்தோங்க அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்தாலும் ஒரு அருமையான பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. அண்ணா நகர் முதல் திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதோ.

0: சரியா 5:37 ஆகிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க ஞாபகம் வருது நிகழ்ச்சி. இன்றைக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் முதல் முதல்ல நீங்கள் பார்த்த திரைப்படம் எது, அந்த திரைப்படம் பார்த்த திரையரங்குகளில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத நேர்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நிகழ்ச்சி ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல்களை தான் நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக யாருக்கு வந்து பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் அசாத்தி பேசுகிறேன்.
0: யார்?
1: நடந்து நடந்து தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு கதை வச்சுக்கிட்டே
0: கொடிப்பாங்க.
1: அப்பம்போது லைட் எல்லாம் இல்ல இல்ல, எனக்கு நான் 65 ஆச்சு, லைட் எல்லாம் கிடையாது, சாச்சு லைட் கிடையாது, சும்மா அந்த டார்ச் லைட் தான்.
0: சரி,
1: டார்ச் லைட் அது 5 கட்ட 10 கட்ட போயிருச்சு. அப்ப அங்க போய் பாக்கிறதுக்கு மண்ணை குமிச்சு மண்ணுல உட்காந்து பாக்கணும்,
0: இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்.
1: அப்பா உட்காந்துக்கிட்டு மடியில வச்சு பாத்துக்கிட்டு, அப்ப வந்து நம்ம இவரு யாரு சுந்தரத்தை,
0: சரி,
1: இந்த ஒரு கேடி மாதிரி வந்து மயில் மயில் வந்து இவரை கொத்தும்.
0: ஓ சரி.
1: அவர் வந்து ஒரு பெண்ணை கைய பிடிப்பாரு, அதுக்கு அவங்க கல்யாணம் முடிச்சதும் பொண்ணு மாப்பிள்ளையுமா கோயிலுக்கு வரணும்னு வந்தனே முருகா அப்படின்னு சொல்லி அழுவாரு.
0: ஓ சரி.
1: அளவு மயில் வந்து கண்ணை கொத்திரும்,
0: ஓ
1: கண்ணை கொத்தும், அவர் விழுந்துக்கு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அத பார்த்த உடனே எனக்கும் அழுகுதான் ஒரு வந்துருச்சு. இல்ல அத பார்த்துட்டு இங்க வீட்டுக்கு வந்த சிவகுமார், சிவகுமார் தான் பொண்ணு மாப்பிள்ளையுமா வராங்க.
0: சரி ஓகே.
1: அப்போ அத நெடுக பழையோடி அப்பாட்ட அப்பா சொல்லிக்கிட்டே வருது, நான் கேட்டுக்கிட்டே வரேன் சின்ன பிள்ளையில. அது இன்னமும் ஒரு
0: ஞாபகமா இருக்கு,
1: ஞாபகமா இருக்கு. இப்ப நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட இது திருப்பி வந்து சொல்லணும் போல ஒரு ஆத்திரம்.
0: சரிமா, சரி சரி, நன்றிமா, நன்றி,
1: நன்றி மேடம்,
0: நன்றி. அதாவது நேர்கள் நாங்கள் பழைய திரைப்படம் பார்த்தோம், அதுவும் எங்கள் அம்மா அப்பா கூட போய் பார்த்தது. அந்த தியேட்டரில் வந்து டூரிங் டாக்கீஸில் வந்து மணல் குமிச்சு வச்சுருப்பாங்க, அதில் உட்காந்து பார்த்ததுலாம் எங்களுக்கு ஞாபகம் வருதுங்க. அந்த படத்தை பார்த்து நான் அழுதுங்க, அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வரக்கூடிய நீர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: வசந்தா
0: அம்மா சொல்லுங்க. ஓகே வசந்தாமா, ஏதோ காத்து பலமா அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. அது நேர்கள் வந்து பேசணுங்கிற ஆர்வத்தில் அவங்க வந்து இருக்கிற இடத்த கூட மறந்துடுறாங்க. அவங்க பேசும்போது சுற்றி காத்தடிக்குதுன்னு நினைக்கிறேன், விட்டு விட்டு கேட்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பார்த்த திரைப்படங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததாக யார் பேசுகிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல்கள் கேட்டுட்ருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக எந்த திரைப்படம் அப்படின்னா, இது நம்ம ஆளு திரைப்படத்தில் வந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டுவாங்க.

கவிப்பாடும் ஆகாஷ்வாணி நிலையப்பன் நூற்றிரண்டு புள்ளி ஆறில் நேர்கள் ஞாபகம் வருத்தை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு ஞாபகம் வருத்தை நிகழ்ச்சியில் திரையரங்கு சென்று நீங்கள் பார்த்த முதல் திரைப்படம் எது, அந்த திரைப்படம் பார்க்கும்போது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இதை தான் நேர்கள் என் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் பேச வரக்கூடிய நேர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம் வணக்கம், என்ன பிள்ளை வந்துட்டீங்க?

0: வணக்கம் வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கங்க. நான் பாளையங்கோட்டை குரணிக்கிறதுலேருந்து மாரியம்மாள் பேசுகிறேன்.
0: மாரியம்மாள் சொல்லுங்க.
1: நான் எங்கள் அப்பா கூட தாங்க அதிகமாக எம்ஜிஆர் படம் தாங்க பார்த்தேன்.
0: என்ன படம் பார்த்தீங்க?
1: நான் அந்த உலக சுற்று வாலிபன்,
0: ம்,
1: அப்புறம் வந்து இதே கனி,
0: இதே கனி. ஆ ஆ சரி.
1: அப்பாவுக்கு பார்க்க முடியாது, ஏன்னா பிளைண்ட் அவங்க.
0: ஓ சரி. ஆ
1: ஆனால் அதுக்காண்டி என்னை கூட்டு போவாங்க. அது என்னென்ன பிரச்சனை நான் சொல்லணும்,
0: ம், சரி சரி சரி.
1: அதுக்காண்டி என்னைக்கு துணைக்கு கூட்டு போவாங்க.
0: ம்,
1: நீ டவுன்ல நான் இருந்தேங்க.
0: ஓ சரிம்மா. ஆ
1: எல்லாமே தியேட்டர் பக்கம் தானே, அதனால என்னை கூட்டு போயிடுவாங்க.
0: ஓ சரி சரி.
1: கூட்டு போய் நான் அவங்க என்னென்ன சீன் நடக்குது,
0: ம்,
1: எப்போ ஃபைட்டு
0: எல்லாம் சொல்லுவீங்க
1: எல்லாமே
0: நீங்கள்.
1: நான் சொல்லணும். ஆமாம், எல்லாமே நான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கணும்.
0: ஓகே. ஆ
1: அது இன்ட்ரெஸ்டாக பார்த்துனா அவங்க ரொம்ப பிடிக்கும். அது எம்ஜிஆர் படம் தான் அவங்களுக்கு ரொம்ப
0: ரொம்ப பிடிக்கும்.
1: பிடிக்கும்.
0: சூப்பர் சூப்பர்,
1: ஆமாம் மேடம்,
0: ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நன்றி மா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி. அடுத்த நேர் யார் எங்கிறது பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: தென்காசி மாவட்டம் கூழாங்குளத்துலேருந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன் மேடம். வாழ்க்கடா.
0: சுப்பிரமணியன் சார், நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லாருக்கு மேடம்.
0: சொல்லுங்கள் சார்.
2: எங்கள் ஊர் டூரிங் டாக்ஸில் வந்து வசந்த மாளிகை படம் பார்த்துக்கீங்களா?
0: வசந்த மாளிகை பார்த்தீங்களா? ஆ
2: முதல் முதல்ல
0: சரி.
2: தரையில் மண்புட்டி,
0: ம்,
2: ஆவரம் பூ, மிளகட்டு பறிச்சுட்டு போவோம்.
0: சரி.
2: அழிச்சு போடுவோம்.
0: ஓ சரி.
2: மேடம்
0: பார்த்த ஞாபகம் இன்னைக்கு இருக்கு.
2: இன்னைக்கு இருக்கு. ஆவரம் பூ பறிச்சு போன பாட்டு சின்ன தருக்கல.
0: ஓ
2: மண் கொட்டி வச்சுக்கிட்டு நான் தளம் பார்ப்போம் மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு.
2: நன்றி மேடம்.
0: நன்றி. நம்ம நேயர்கள்லாம் வந்து முதல் முதல்ல திரையரங்கில் போய் பார்த்த திரைப்படம், டூரிங் டாக்கீஸில் பார்த்த திரைப்படம் இந்த திரைப்படம் தான். மண் தரையில் உட்காந்து நாங்கள் பார்த்தோம், எங்கள் அப்பா கூட நான் போய் பார்த்தேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. சேனாதிபதி திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதோ.
3: மூணு முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டக்கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

0: நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: நேரம் சொல்ல 5:54 ஆயாச்சு. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. நேர்கள் முதல் முதல்ல திரையரங்கு சென்று நாங்கள் பார்த்த திரைப்படம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படங்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படம், அது மட்டும் இல்லாமல் டூரிங் டாக்கீஸில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. நான் சென்டிமெண்டாக அழுதேன், எங்கள் அப்பா கூட போனோம், எங்கள் அம்மா கூட போனோம், குடும்பமாக போய் பார்த்தோங்க, எங்கள் நண்பர்கள் கூட ஸ்கூல்லாம் கட்டடிச்சுட்டு நான் போய் பார்த்தேன். அதெல்லாம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. அஞ்சமாவே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நினைக்கும் போது இன்றைக்கும் கூட அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்படி பழைய கால நினைவுகளை திருப்பி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் பேசின நேர்களுக்கும், பாடல்களை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவான பாடலும் இதுவும் வந்துகிட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் பாடின பாடலாம் கேட்க போகிறோம், என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து. அது மட்டும் இல்லை, நானும் கிளம்புறேன் மீண்டும் வேறொரு நாளில். நாளைக்கு உங்களாரையும் காற்றாலைகளில் 12 மணிக்கு வந்தது சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷு வினோ.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை கடை உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை இன்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அடையார், பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதம்.

பக்தி மாலையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறர் மனம் நோகாமல் வெற்றி பெற நினைப்பவர் மௌனத்தையே ஆயுதமாக வெளிப்படுத்துவார்.

நேரம் மாலை 6:15. நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்புக்கும் அறிவுக்கும் சமபங்கு அளிப்பவரே பாக்கியவானாகிறார். அவரது மனம் சமநிலையை எப்போதும் இழப்பார்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்துவதே உண்மையான இறை வழிபாடு.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது பக்தி மாலை.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6. நேரம் மாலை 6:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதல்ல ஒரு இனிமையான பாடலோடு தொடர்ந்துடலாம். தொடர்ந்து கேட்டுகிறேன், இருங்கள்.

நேரமான மணி 36 நிமிடம். சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. சேவை செய்திகளில் முதல் செய்தி என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் 2025-2026 கல்வியாண்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி அனைத்து மாணவர்களையும் 100% உயர்கல்வியில் சேர்த்திடும் பொருட்டு திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பொதுத் தேர்வு எழுதி இதுவரை எந்த ஒரு உயர்கல்வி நிறுவனத்திலும் சேராத மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர அரிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வருகின்ற 14 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களான ஐடிஐயில் வருகின்ற திங்கட்கிழமை 7 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 90 இடங்களும், அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடி 2 சேர்க்கைக்கு 34 இடங்களும், 1 சேர்க்கைக்கு 183 இடங்களும் காலியாக இருக்கிறது. இதுபோல் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களான பேட்டை மற்றும் ராதாபுரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐடிஐயில் மோட்டார் மெக்கானிக், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழிற்பிரிவு பிரிவுகளில் தலா 72 மற்றும் 27 காலி இடங்கள் உள்ளன. எனவே பொதுத் தேர்வு எழுதி இதுவரை உயர்கல்வியில் சேராத மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவில் சேர்ந்து தங்களது உயர்கல்வியினை தொடருமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல். சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேவை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேவை செய்திகளில் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, உலக திறன் போட்டி 2026 இந்தியா சார்பில் பங்கேற்கக்கூடிய போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்காக இந்திய திறன் போட்டி 2027 பதிவுகள் துவங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த திறமையான மாணவர்களே, உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட இந்தியாவின் சிறந்தவர்களுடன் போட்டியிட மற்றும் தேசிய அளவில் மாநிலத்தை பிரதிநிதிக்க செய்யும் ஓர் அரிய வாய்ப்பு இது. மாவட்டத்தை சேர்ந்த 16 முதல் 25 வயதுக்குட்பட்ட பொறியியல், பாலிடெக்னிக் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி, தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் இளம் தொழில் முனைவோர் ஆகியோர் பங்கேற்கலாம். திறன் பிரிவை பொறுத்து வயது வரம்பில் மாற்றம் இருக்கும். 60 தொழில் திறன் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்க விரும்புவோர் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் இணையதளத்தில் வாயிலாக பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம். திறனை வளர்க்க, திறமையை காட்ட, தேசிய மேடையில் பங்கேற்க இப்போதே பதிவு செய்யுங்கள். www.skilldevelopment.tn.gov.in. மீண்டும் ஒரு முறை இணையதளம் www.skilldevelopment.tn.gov.in. இந்த இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 12B திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 இதில் அடுத்த சேவை செய்திகள் செய்தி என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திலிருந்து வரப்பட்ட செய்தி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டவர் கல்வி வேலைவாய்ப்பு சிறப்பு சுய உதவிக்குழுக்கள் அமைப்பது, தொழிற்பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து, ஓய்வூதியம், சமூக நலத்துறை திட்டங்கள், திறன் வளர்ப்பு பயிற்சி மற்றும் சுயதொழில் செய்ய மானியம் போன்ற பிற சேவைகளை பெற்றுக்கொள்ள தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் விவரங்களை பதிவு செய்வதற்கு ஏதுவாக வாரியத்திற்கென தனியாக இணையதளம் உண்டு. அந்த இணையதளத்தின் பெயர் www.tnvidowelfareboard.tn.gov.in. மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி www.tnvidowelfareboard.tn.gov.in. இந்த இணையதளத்தில் செயல்பாட்டில் உள்ளது. இவ்வலைதளத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான முகாம் கீழ்கண்ட அட்டவணையின்படி வட்டார வாரியாக முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை நடைபெற இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அதில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் தங்களின் விவரங்களை இம்முகாமில் கலந்து கொண்டு நேரடியாக பதிவு செய்து சமூக நலத்துறையில் உள்ள திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நண்பன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நிறைவு பெற்றது சேவை செய்திகள். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:55. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றியும், நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று மாலை 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி தொடர், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வர்ணனை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறுகிறது. இதனுடைய நேரலையாக நிகழ்ச்சியை கேட்கலாம். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் இயர் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் தொடர்ந்து கேட்டு மகிழலாம். 7:30 ஆசை அஞ்சல், இன்றிரவு 8:05 இளங்காற்று, இதில் வேலை வரும் வேலை, 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல், இன்றைய இலக்கிய சாரலில் சங்க இலக்கியத்தில் திருமண முறை, 10:00 சுகமான ராகங்கள், நேயர்கள் தொலைபேசி வழியே விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சி. கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் எஸ் முத்தையா அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், தொடர்ந்து திரையிசை, 9:02 ஆனந்த பூங்காற்று, நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு குழந்தைகளை வளர்ப்பது இன்று எளிதா கடினமா, 10:02 மனம் விரும்புவதை நேர்விருப்ப பாடல், முற்பகல்

பதினோரு மணிக்கு அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு, இன்றும் சந்தைக்கு செல்லும் வழக்கம் உங்களிடம் உண்டா? நண்பகல் 1 மணிக்கு நலம் தானா? இதில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானாவில் நாட்டு சர்க்கரையின் நன்மைகள் குறித்த தகவல்கள். 2 மணிக்கு குக்கு நேர்விருப்ப பாடல். 3:02 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் பற்றிய தகவல். நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இதில் மல்லிகையில் பூச்சி கட்டுப்பாடு உரை வழங்குகிறார் வாகைகுளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி.கே. முத்துக்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பருவமழை குறையும் காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நெல் சாகுபடி முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள். நாளை இரவு 8:05 இளங்காற்று. இதில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளலாம். 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் ஐவகை நிலங்களின் உணவும் அதன் தனித்துவமான சுவையும். 10:00 சுகமான ராகங்கள். கேட்டது இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01 ஆகி கொண்டிருக்கிறது. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். அறிவியல் என்பது எப்போதும் சுவாரஸ்யமானது. நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்கள் மறைந்துள்ளன. உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்களை பற்றி இன்று பார்க்கலாம்.

நேரம் 7:06. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 5 பெருங்கடல்கள் இருக்குங்க. இந்த 5 பெருங்கடல்களில் மிக பெரியது வந்து பசிபிக் பெருங்கடலுங்க. இதனுடைய பரப்பளவு அப்படின்னு சொல்ல போனால் 15.5 கோடி சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகில் அனைத்து கண்டங்கள் தீவுகளின் மொத்த நிலப்பகுதிகளின் பரப்பளவு 14.9 கோடி சதுர கிலோமீட்டர் மட்டும்தாங்க. மொத்த கடல் நீரில் பாதி பசிபிக் பெருங்கடலில் உள்ளது. இந்த நிலையில் தான் பூமியின் தட்டுகள் நகர்தல் உள்வாங்குதல் காரணமாக பசிபிக் பெருங்கடல் சுருங்கி வருகிறது. ஆசியாவும் அமெரிக்காவும் நெருங்குவது, கடல் தட்டுகள் பூமியில் நடுப்பகுதிக்குள் இழுக்கப்படுவது தான் இதற்கு காரணம்னு சொல்கிறாங்க. இது அமேசியா எனும் ஒரு புதிய சூப்பர் கண்டம் உருவாக வழிவகுக்கும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். அப்படியென்றால் அமெரிக்காவும் ஆசியாவும் இந்த 2 கண்டங்களும் இணைந்தால் அமேசியா எனும் ஒரு சூப்பர் புதிய கண்டம் உருவாக வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: நெல்லை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டுருக்கிறீங்க. இதில் அடுத்த அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, சூரிய குடும்பத்துக்கு வெளியே உயிரினங்கள் வாழக்கூடிய கோள்கள் உள்ளனவா என நாசா விஞ்ஞானிகள் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். 1990களிலிருந்து இதுவரை 6200 புது புறக்கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் LHS 1140B என்ற புதிய கோள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது பூமியின் நிறையை விட 5 மடங்கு அதிகம் சொல்கிறாங்க. இதில் திரவ நீர் இருப்பதற்கு ஏற்ற சரியான அளவிலான வெப்பநிலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவை வந்து உறுதியாயிடுச்சுன்னா வளிமண்டலம் கண்டறியப்பட்ட முதல் பாறை வகை கோள் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது உறுதி ஆயிடுச்சுன்னா முதல் பாறை வகை கோள் இது தான் அப்படின்னு சொல்லணும்னா அது எந்த கோள் அப்படின்னா LHS 1140B இந்த கோளுடைய பெயர். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444249

0: 98 64 58 மற்றும் 94 45 90 70 20 ஐ தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலை பண்பலையில். உலகில் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் இருக்குல்லாங்க, அந்த தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக்கில் 9% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறாங்க. 79% பிளாஸ்டிக்கள் வந்து நிலம் நீர்ப்பகுதிகளில் சேர்ந்து சுற்றுச்சூழலை பாதிக்கிறதான். இதுபோக மற்ற 12% எரிக்கப்படுறதுனால வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய 3 வகை பிளாஸ்டிக்களின் கலவையை நேரடியாக உயர் தூய்மை கொண்ட ஹைட்ரஜன் எரிபொருளாக மாற்றும் செயல்முறையை தென்கொரிய விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்கிறாங்களாம். இந்த ஹைட்ரஜன் எரிபொருள் வந்து கார்பன் வெளியீட்டை தடுக்கிறது. நேரம் 7:20.

நேரம் 7:25. அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் என்ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது அறிவியல் தகவல்கள்.

நேர்களை இனி கேட்கலாம். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம்.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நெல்லை பண்பலையின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சல். நேர்கள் மனதிற்கு பிடித்த பாடலை கடிதம் வாயிலாக எழுதி நமது நிலையத்தில் 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் யார் என்றால், மேலச்சேவலிலிருந்து முருகன், கார்த்தீஸ்வரி, முத்துலட்சுமி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி இவர்களுடன் உடையாம்புலி பால்ராஜ், சுதா, பால் தினகரன், ஆகாஷ், முருகேசன், பூமா, அபிநந்தன், அஸ்வந்தன் மற்றும் மதுரை வண்டியூர் செம்மன் சாலை அசிரி பஸ்வான், சக்தி ஜெகநாதன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன் ஸ்ரீதேவி ஆகியோர் கேட்டிருக்கிறாங்க. இவர்களெல்லாம் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கட்டபொம்மன்.

ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி டவுன் மேலரத வீதியை சேர்ந்த கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் என்ன, படம் என்ன பாடல் அப்படிங்கன்னா, புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுக்கிறாங்க. கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின்னா நாங்க தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின்னா நாங்க தின் திருக்க

ஆசி அஞ்சல் கேட்டுட்ருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரிலிருந்து செல்லப்பாண்டியன் ஜெயராணி இவர்களுடன், சென்னை வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி, திருமலைசையிலிருந்து மணிவண்ணன் ராணி, வாகையூர் ராமசாமி, சாத்தான்குளம் மயில், சங்கராபுரம் பொன் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாஸ்மார்க்.

மனதிற்கு இனிய கீதங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் நேரம் 7:48. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆசை அஞ்சல். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் தான் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புது நெல்லு புது நாத்து.

0: நேரம் 7:53 நிமிடமாகிக் கொண்டிருக்கிறது.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
2: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன

0: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
2: இது 102.6.
3: ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க மஞ்சள் நீர் காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குலையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன் மற்றும் ஆழ்வான் துளுக்கப்பட்டி, தாவீது, களஞ்சியம், முத்துக்குமார், உடையாம்புலியிலிருந்து மரியதாஸ், திருப்பதி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முத்துக்காலை. ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது ஆசை அஞ்சல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 8:05 ஆயாச்சுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சரிமுத்து. இது இளங்காற்று.

ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவலில் முதல் தகவல் வந்து இந்திய அரசின் ரயில்வே துறையின் கீழ் இருக்கக்கூடிய சதன் ரயில்வேயானது காலியாக இருக்கக்கூடிய 4471 அப்ரண்டிஸ் போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. எத்தனை போஸ்ட்டுங்க? 4471 போஸ்ட்டு அப்ரண்டிஸ் போஸ்ட்டு, சரிங்களா? இதற்கான கல்வி தகுதியாக ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆக்ட் அப்ரண்டிஸ் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க தங்களுடைய விண்ணப்பத்தை ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். இதற்கான இணையதள முகவரியை நோட் பண்ணிக்கோங்க, www.sr.indianrailways.gov.in. மீண்டும் ஒரு முறை, www.sr.indianrailways.gov.in. இந்த இணையதளம் மூலமாகத்தான் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக இம்மாதம் 27 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்ட் அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு ஃபில் பண்ண அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு இருக்கிறவங்க இம்மாதம் 27 முன்னதாக அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணாத்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டிட இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க இளங்காற்று. இளங்காற்று நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, பெங்களூரில் உள்ள தெற்கு இராணுவ சேவை படை மையத்தில் 31 தீயணைப்பாளர், முன்னணி தீயணைப்பாளர், தீயணைப்பு வாகன ஓட்டுநர் மற்றும் நூலகர் ஆகிய பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தகுதியுள்ள ஆண் விண்ணப்பதாரர்கள் பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தின் மூலம் நேரடியாக விண்ணப்பிக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விண்ணப்ப படிவ மாதிரி விண்ணப்ப படிவத்திற்கும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கும் www.indianarmy.nic.in இந்த இணையதளத்தில் போயிட்டு பார்த்துக்கலாம். இணையதளத்தில் டவுன்லோட் பண்ண அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் உங்களுடைய முழு விவரங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி த ப்ரெசிடிங் ஆஃபீஸர், சிவிலியன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, CIVCR, ACS சென்டர், சவுத் அக்ரம் போஸ்ட், பெங்களூரு 560007. உங்களுடைய விண்ணப்பம் சென்று சேரக்கூடிய கடைசி தேதியாக இம்மாதம் வருகின்ற 18 கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் டிக்கிலோனா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

நேரம் 8:23. இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். வேலைவாய்ப்பு தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ஐஎஸ்ஆர்ஓ, இந்த ஐஎஸ்ஆர்ஓவில் ஐசிஆர்பின்னு செக்ஷன் இருக்குதுங்க. இங்கே வந்து சுமார் 175 சயின்டிஸ்ட்டு இன்ஜினியர் போஸ்ட்டுகள் காலியாக இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு கல்வி தகுதியாக பிஇ பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வருகின்ற 16 வரை ஓப்பனில் இருக்கும். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி வந்து வருகின்ற 16. மேற்கொண்டு நமக்கு தகவல் வேணும், ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய லிங்க் வேணும் அப்படிங்கும்போது அதற்கான இணையதள முகவரி நோட் பண்ணிக்கோங்க. www.isro.gov.in. மீண்டும் ஒரு முறை, www.isro.gov.in. இந்த அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நேரம் 8:24. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

ஆனந்தம் அமர்க்களம் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இளங்காற்று நிகழ்ச்சியில் இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆனது சுமார் 1748 இளநிலை பொறியாளர் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இம்மாதம் 22ஆம் தேதி வரை ஓப்பனில் இருக்கும். தகுதியுள்ளவங்க விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இதற்கான கூடுதல் விவரங்களுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய இணையதள முகவரி www.ssc.gov.in, இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நீங்கள் அணுகலாம். ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி வருகின்ற 22ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற இருக்கிறது.

நேரம் 8:38 ஆகி கொண்டிருக்கிறது. கேட்டுட்ருக்கிறீங்க மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இளங்காற்று. வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். புவியியலாளர், புவி இயற்பியலாளர், வேதியியலாளர் மற்றும் பிற பதவிகள் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 127 பணியிடங்கள் இருக்குது. இதை எங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சியில் சொல்லியிருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த புவி அறிவியலாளர் தேர்வு 2027 அறிவிப்பை யூபிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயது தகுதியாக 21 வயதிலிருந்து 32 வயது வரை உள்ளவங்க, எம்எஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலம் தான் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி வருகின்ற 20ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடுதல் விவரங்களுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் உள்ள இணையதள முகவரியான www.upsc.gov.in எனும் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று பார்த்து டீட்டெயிலை தெரிஞ்சுட்டு அதிலேயே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது, சப்மிட் பண்ணிடலாம். இம்மாதம் 20ஆம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி தேதினு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் புலி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

நேரம் 8:44 நிமிடமாகிக் கொண்டிருக்கிறது. கேட்டுட்ருக்கிறீங்க இளங்காற்று. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்தியாவின் மருந்துகள் மற்றும் மருத்துவ கருவிகள் பணியகம், இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் பார்மக்யூட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் பியூரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்துகள் மற்றும் மருத்துவ கருவிகள் பணியகத்திற்கு சுமார் 178 பணியிடங்களுக்கான புதிய ஆட்கள் சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஃபார்மசி முடித்தவங்க இதில் நம்ம அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நேரடி விண்ணப்ப பதிவு செயல்முறை மட்டும்தான் இருக்குது. இந்த

நேரடி விண்ணப்ப பதிவு செயல்முறையுமே வருகின்ற 24ஆம் தேதி வரை தான் நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் கூடுதல் விவரங்களுக்கும் விண்ணப்ப படிவத்திற்கும் www.pmbi.co.in இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நாடலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 8:50 நிமிடமாக கொண்டிருக்கிறது. இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இதில் வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு குறித்த தகவல் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறை, அதாவது நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 23,757 ஜிடிஎஸ் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் 23,757 ஜிடிஎஸ் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 18 வயதிலிருந்து 40 வயது வரை உள்ளவங்க, 10th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் www.indiapost.gov.in இந்த பிரத்யேக இணையதளம் மூலம் ஆன்லைன் அப்ளிகேஷனாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி இம்மாதம் வருகின்ற 21ஆம் தேதி தான் கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடிஎஸ் பண்ணிங்க, வேக்கன்சி வந்து 23,757 வேக்கன்சி இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக இம்மாதம் வருகின்ற 21ஆம் தேதி கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வருது ஜில்லா திரைப்படத்திலிருந்து.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:01. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாத இசை மாலை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. கேட்டுட்ருக்கிறீங்க இடைவிடாத இசைமாலை.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இடைவிடாத இசைமலை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 9:30. வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சார்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சை அரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் சங்க இலக்கியங்களில் திருமண முறை, இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் பழந்தமிழகத்தில் மக்கள் இல்லற வாழ்க்கையை பெரிதும் பாராட்டி போற்றி வந்தனர். ஒருவனும் ஒருத்தியும் இணைந்து வாழ்வாங்கு வாழ்வாராயின் அவர்களுக்கு வீடுபேறு தானாக வந்து சேரும் என்பது தமிழர்களின் கொள்கையாக இருந்தது. தான் வாழும் நிலத்தின் இயல்புக்கு ஏற்றவாறு மக்களின் வாழ்க்கை முறையும் பண்பாடும் அமையும் என்பது பண்டைய தமிழரின் கொள்கையாக இருந்தது. சங்ககால சான்றோர் வாழ்க்கையை அகமென்றும் புறமென்றும் இரண்டாக வகுத்தனர். ஒருவனும் ஒருத்தியும் தமக்குள் காதல் கொண்டு இன்புறும் ஒழுக்கத்தினை அகம் என்றும் அதனை தவிர்த்த மற்ற நிகழ்வுகளை புறம் என்றும் கொண்டனர். சங்க இலக்கியங்களில் பெரும்பாலான பாடல்கள் அகச்செய்யுள்களாக அமைந்துள்ளன. அவை முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை எனும் 5 திணைகளின் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளன. அன்பின் 5 என்றும் இது போற்றப்படுகிறது. இந்த 5 நிலத்தின் பாகுபாடுகளுக்கு

சொல்லுக்கு திணைகள் என்று பெயர். திணை என்னும் சொல்லுக்கு குடி என்றும் ஒரு பொருளும் உண்டு. பிறப்பு, குடிமை முதலானவற்றால் ஒத்த தன்மையுடைய காதலர்பால் நிகழக்கூடிய காதல் மட்டுமே அகத்திணை எனப்பட்டது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தம் மகள் காதலில் ஈடுபட்டது கண்டு அவளை மனம் செய்து கொடுக்க பெற்றோர் மறுத்தபோது காதலன் காதலியின் உருவத்தை துணியில் ஓவியமாக வரைந்து கொண்டு பணங்கருக்கினால் குதிரை ஒன்று செய்து அதன்மேல் ஏறி அமர்ந்து கொள்வான். இதனை ஊரறிய சிறுவர்கள் இழுத்துச் செல்வார்கள். பணங்கருக்கினால் அறுப்பு கொண்ட அவனது உடலில்

குருதி வடியும். இதனை ஊராரும் பெண்ணின் பெற்றோரும் அவன் துயரை கண்டு இரக்கங்கொண்டு அப்பெண்ணை அவனுக்கே மனமுடிப்பார்கள். அன்று காதலுக்கு தடையாயிருந்ததையும் சமூகத்தில் எதிர்ப்பு இருந்ததையும் இதன் மூலம் அறிய முடிகிறது. காதல் திருமணம் பெரும்பான்மையாக இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் ஒத்த குலத்தார் தத்தம் தகுதி நோக்கி உரிய இடத்தில் மனம் பேசி முடிப்பதே நடைமுறை வழக்கமாக இருக்கிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். இன்றைய இலக்கிய சாரலில் சங்க இலக்கியங்களில் திருமண முறை இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். தம் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் திருமணம் செய்ய விரும்புவோர் பொருத்தம் பார்த்தல் என்பது சங்க காலத்தில் இருந்து தமிழர்களிடையே மரபாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அது இன்றும் நடைமுறையில் உள்ளது. இதனை தொல்காப்பிய சூத்திரம் முதற் பொருத்தமாக பிறப்பை குறிக்கிறது. அது மட்டுமல்லாமல் மேலும் அவனது குலத்தையும் குறிக்கிறது. குடிக்கு ஏற்ற ஒழுகலாறும் வயதும் தோற்றமும் இரு குடும்பங்களின் பொருளாதார நிலையும் பார்க்கப்பட்டது. இவை அனைத்தும் பொருந்தியிருப்பது உலகில் மிக மிக அரிது. எது இல்லாவிட்டாலும் சரி, பிறப்பு ஒத்திருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக இருந்திருக்கலாம். எல்லா பொருத்தங்களும் உடையவர் எதிர்பட்டு காதல் கொண்டனர் என்பதும் இலக்கிய மரபாக இருக்கிறது. நேர்களே, மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்

மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருமண நிகழ்வானது தொடங்கும் முன்பு கடவுள் வழிபாடு நடைபெறும். மூத்தோர், பெரியோர், பெற்றோர் நிறைந்த சபையில் இந்த நிகழ்வு நடைபெறும். பெண்ணின் பெற்றோர் பெண் கொடுக்க மணமகன் ஏற்றுக்கொள்வதே கற்பு வாழ்வின் தொடக்கமாக இருந்தது. கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டு என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவதால் எவ்வேறேனும் திருமணம் நிகழ்வொன்று நடத்தல் இன்றியமையாதது என்று தொல்காப்பியர் கால நிலையாகும். திருமண நிகழ்வானது திங்களும் உரோகிணியும் கூடிய நல்ல நாளில் திருமணம் நிகழ்ந்தது. வைகரை பொழுதில் மணவினை நிகழ்ந்தது. அதன் பின்பு மணமக்களை பெண்கள் அனைவரும் பேரேர் கிளர்த்தியாக என்று சொல்லி வாழ்த்தினர். பின்னர் பெற்றோர் மணமகளை மணமகனிடம் கொடுத்தனர். மணவிழாவிற்கு வந்தவர்களுக்கு உளுந்தம் பருப்புடன் கலந்த அரிசி பொங்கல் இடையறாது வழங்கப்பெற்றது. அன்றைய காலகட்டத்தில் இறைச்சியும் நெய்யும் கூட்டி ஆக்கிய வெஞ்சோற்றையும் அன்றைய காலகட்டத்தில் படைத்தார்கள். நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
2: புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா.
1: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.
3: கண்கள் ஒன்றாக கலந்ததா
4: காதல் திருக்கோலம் கொண்டதோ.
1: இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

நேர்கள் தங்களுக்கு பிடித்த மெலடி பாடல்களை கேட்டு வரும் நேரம் இது. சுகமான ராகங்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462256111332 மற்றும் ஒரு எண் 0462256111333 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: கேட்க சொன்னது நீங்க, கேட்க வந்திருப்பது நானு.
0: ஓகே, நீங்க யாரோ அந்த நானுங்கிறது உங்க பேர் சொல்லிக்கங்க.
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகாரம்பம் சார்.
0: மல்லிகாரம்பம் சார், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்.
1: உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். படம் நீதிக்கு தண்டனை.
0: நீதிக்கு தண்டனை.
1: ஆமா, தின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, நீங்க தான்.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம், என்ன பாடல் கேட்கிறாங்க என்றும் தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.

0: மனதிற்கு இனிய கீதங்களை செவியோறு மொழித்துக் கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6. கேட்டுட்டு இருப்பது சுகமான ராகங்கள் நெல்லை பண்பலையில். நேரம் இரவு 10:14. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம், என்ன பாடல் கேட்கிறாங்க என்பதும் தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம், நலமா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும், நீங்க எங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணமூர்த்தி
0: ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் அந்த ஏழு
0: என்கிற பாடல் வேண்டும். ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: இனிய கீதங்களா இசைவியோரம் கவி பாடி கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நேரம் இரவு 10:20. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேர் யாரு என்ன பாடல் கேட்கிறாங்க? வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்? ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: நேரம் இரவு 10:24. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலையில். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இனிய இரவு வணக்கம். உங்க பேர் சொல்லிக்கங்க.
1: தேனிலன் சொன்னல தப்பா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பூவெல்லாம் உன் வாசனத்துல இருந்து. திருமண மலர்கள் தருவாய தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடி, அந்த பாட்டு.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:30. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். என்ன பாடல் கேட்கிறாங்க என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நன்றி சார்,
1: கேட்டு இணைந்திருங்கள் நிலை பண்பலையுடன்.

0: இனிய இரவு வேளையில் செவியோரும் இனிய மெட்டுக்களால் இசை போட்டுக் கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். என்ன பாடல் கேட்கிறாங்க? வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு வணக்கத்தோடு இணைவது பாலவந்தாள்புரம் ரவி டெய்லர் சார்.
0: ரவி என்ன சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் கோபுரதீபம் சார். பாடல் உள்ளமே உனக்கு தான்.
0: உள்ளமே எனக்கு தானா?
1: ஆமாம் சார்.
0: ஓகே, நன்றி நன்றி. வந்த உள்ளத்திற்கு கேட்டுட்டே இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: நேரம் இரவு 10:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அலங்கரித்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரருக்கு பணிவான முன்னிறவன் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்தின் சேரன் பேசுகிறேன்.
0: வணக்கம், வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: திரைப்படத்தின் பெயர் சின்னப்பூவை மெல்ல பேசு. திரைப்படத்தின் பெயரும் சின்னப்பூ மெல்ல பேசு. ஐயா, அதுவும் சின்ன விண்ணப்பமுங்க. நேரம் ஆர்வ மிகுதியா கீழே விழுந்திருப்போங்க. நெல்லையப்பர் காந்திமையம்மாள் நான் அறிஞர் நீ நல்லா இருக்கிறேங்க அப்படின்ற ஒரு கருத்து.
0: நன்றி, நன்றி.
1: கீழே வந்திருப்பாங்க, ஆர்வமிகுதியை கீழே வந்திருப்பாங்க. இருந்தாலும் உங்களுடைய இதனால அருளால் அவங்கள அருளால் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கேன். மற்றவங்களும் வாழ்க.
0: நன்றி, நன்றி. உங்களுக்கான பாடலும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆனந்தத்தோடு பாடலையும் கேட்டு மகிழுங்கள்.

0: இனிமையான இரவு பொழுதில் தேனிசையான கீதங்களால் செவியோரம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இனைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாங்கள் வாழவந்தாபுரத்துலேருந்து பேசுகிறோம் சார்.
0: வாழவந்தான்புரத்துலேருந்து பேசுகிறீங்களா? சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லிக்கங்க.
1: என் பேர் ராமலட்சுமி சார்.
0: ராமலட்சுமி மேடம், சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்கலாம்?
1: கொடி பறக்குது படத்துலேருந்து பாட்டு கட்டுங்க.
0: கொடி பறக்குது திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல். ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுகிட்டே இணைந்திருங்க நெல்லை பண்பலையுடன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நெல்லை பண்பலை 102.6. நேரம் 10:51. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்னம். நலமாக இருக்கிறீர்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல்.
1: தெற்கு தெருமச்சான் என்ற படத்திலிருந்து தென்னமரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்ற பாடல்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டுட்டே இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: நேரம் இரவு 10:56. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள் நெல்லை பண்பலையில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனில. நல்லா இருக்கீங்களா சார்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல்.
1: எனக்கு சத்ரியன் படத்துலது மாலையில் யாரோ மனதோடு பேச அந்த பாட்டு.
0: ஓகே, அந்த பாடல் தந்தரலாம். கேட்டுட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு.

0: சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லிக் கொள்வது சிந்து பூந்தரை முருகன். நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஸ்ரீ ஸ்ரீராமன் ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம் என்ற பாடல் சார்.
0: ஓகே, நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் இம்சையரசன் முத்துக்குமார் சரிமுத்து. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். இதில் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் ஆண் பாவம் கண்ணிராசை திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.
2: வந்தன வந்தன வந்த சனம் எல்லாம் இந்திரன் வந்ததும்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டீர்கள். இனி கன்னிராசி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: ஏய் தம்பிகளா, இன்னைக்கு நான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்டா, அதுக்கு நான் தான்டா தலைவர். என்னடா தலைவர்னு உடனே வாய புலக்குறீங்க?
1: உங்க கட்சி கொள்கை என்னன்ன?
0: கட்சி கொள்கையா? நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமா அதான்டா நமது கொள்கை.
1: அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு?
0: நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமா? சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம்.
2: சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். புறவைகளை பார்த்திருப்போம், புத்தி கட்டு போக மாட்டோம்.
0: ராத்திரிக்கு தூங்க மாட்டோம், விடிய காலம் முழிக்க மாட்டோம். இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி, பரவட்டும் பரவட்டும் தான்.
2: இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி, பரவட்டும் பரவட்டும் தான். சோறுனா சட்டி திம்போம்,

0: சில நீச்சல் அடிப்போம், மஞ்ச குளிப்பத பார்த்து ரசிப்போம்.
1: ஆத்து தண்ணியில நீச்சல் அடிப்போம், மஞ்ச குளிப்பத பார்த்து ரசிப்போம்.
2: ஆலமரத்துல வந்து படுப்போம், அந்திம சங்கமும் எந்திரிப்போம்.
1: ஆலமரத்துல வந்து படுப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் சிஐடி சங்கர், கண்மலர், வியட்நாம் வீடு திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

நேர்கள் நினைவில் நின்றவே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கண்மலர் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது பருவம் வந்தது. நீங்க பத்தாம் கிளாஸ் பிடிக்கும் போது நரை விழுந்தது.
1: அங்க போடு
0: குமரி வயசு.

0: நீங்க 6 வருஷம் படையெடுத்த கதை இருக்குது.
1: அப்படி போடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் ஜானி குரு ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக ஜானி படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

0: ஜென்சி பாடியுள்ள பாடல்.
1: Just listen.

நேர்கள் இதுவரை ஜானி படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி குரு படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं किरण शर्मा।

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எஸ் நாகராஜன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டீர்கள். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேஷ் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக அகத்தியர் படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் TR மகாலிங்கம் பாடியுள்ள பாடல்.